வெள்ளவத்திலிருந்து சந்தோஷ் பூக்கடையில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. ஜனார்த்தன், இன்பராணி, சந்தோஷ் மற்றும் உறவுகள் அனைவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடுறது கேட்டிருக்காங்க. பகவந்தராவா கேம்பெயின்ல இருந்து அழகர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தேல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் நீர்கொழும்பு சீன் குமார் கிருலப்பன ஜேசுராஜ் மற்றும் அவிசாவலை வசந்தகுமார் கிழவட்டன் பிரிவு குணசீலன் வத்தலை ஐயாக்கண்ணு ராசையா ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் தின்பு கேட்டுக்கிறாங்க. இதை விட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பனாமத்திருந்த கவிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெளிமடையிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. இதே விலை வத்தலிருந்து ஐயாக்கண்ணு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகை, சினத்தம்பி, வெளிமட செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் தின்பு கேட்டுக்கிறாங்க. லிந்துலிருந்து வலகா டிவிஷனை சேர்ந்த சண்முகநாதன் நேற்றிடம் தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடினாராம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி ரஞ்சினி, மகன்மார்களான தட்சிணாமூர்த்தி, பதுஷன் மற்றும் சரவணா, மிது, சித்தார்த் மற்றும் மகள் பிரியதர்ஷினி, ரெய்னு மற்றும் தம்பியான பரமகுரு, நிலாந்தி, வைஷ்ணவி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை வசனமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதே போன்று நீங்களும் உறவுகளை உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-3 அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று 0736-0740-76 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0736-0740-76 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வருகிறது. தேனிசை தென்ற தெய்வாவின் இசையில் கேட்டு விடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

விஷய திரைப்படத்துக்காக தேனி சித்தின்ற தேவாவை இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 52 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சி ஓடிந்திருப்பதாக பனாமத்திலிருந்து சரோஜினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் அன்பு கேட்டிருக்கிறாங்க. அறுப்பாளர் அந்த ஃபரீதா நிகழ்ச்சி கேட்டுட்டு அன்பு கணவர் அப்துல் ஜமால் மற்றும் கந்தலாக்கிய உவைதீன் சபிகா சத்தார் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் அன்பு கேட்டிருக்கிறாங்க. பென்குடாவிலிருந்து அழகு சுதரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும். தயாலன், தயாபரன், தினேஷ் மகள் வனிதா, மாதவன், பாதுகி சீன தம்பி ஆகிய நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடல் தேர்வுகளும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலை விடுந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஒவ்வொரு நாளும் தெரிவு செய்கின்ற பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருக்கிறது சிவானி, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ஸ்ரீநிலா நிகழ்ச்சி உடைந்து கொண்டு மிக்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாங்கலிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு மனைவி ரத்ன செல்வி மகள்மார்களான மதுஷிகா மற்றும் லக்ஷிகா, மகன் தில்ஷான் மற்றும் டிலக்ஷன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வியூந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எழுத்தண்ண ராதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 14 ஆட்டோ சரவணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தலவாக்கலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை மஸ்கலிய பிரவுன்ஸ்ல இருந்து மணிமோகன் மற்றும் அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அம்மன்புரம் சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அம்மா தவமணி, தயாளினி, சாருஜன், ஸ்ரீமுருகன், குமார், அழகுசுந்தரம், பூவேந்தர் அண்ணாவியார் மற்றும் பாக்கியராஜ் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நம்முகல கொட்டுக்காத்தனில இருந்து நிக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதில் கிஸ்கின் சூரியகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியந்தோட்டையிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. போஸ்டிலிருந்து சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மதுமிதா, தாரணி, மீனலோஜினி, அஸ்மிதா மற்றும் சந்துனி, தெய்வானி ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நுவரலியா லபுக்கள் நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும்.

எதிர்நீச்சல் திரைப்படத்துக்காக அனைத்து இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 6 நிமிடமாகும். இந்த வரை நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. இதே போல நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0001 அதே போல 0312-775-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் 0736-0747-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0736-0747-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். அதே போல பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டருக்கும் அந்த போஸ்டர் லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டையும் பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருப்பதாக அனுஷா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு கலந்து இனிய காலை பொழுது வணக்கம் மெஸ்கலியா, டிஷான், டீலான், சஜீவன், கமிஷ்கா, லுக்ஷனா, ரித்திக், சச்சுன் ஆகியோர் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாரு. கர்த்தூரிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. கெரோலினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவிலை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, விஜயகுமார், தீபா, விதுரா, அதேரா, லக்ஷன், சாத்தாந்தனமான்புரம், கொடக்கலை, ட்ரைட்டன்ஸ், நாங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியுடன் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை பொழுது வணக்கம் அக்கா, நான் பூனாகலையில இருந்து சஞ்சய், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சஞ்சய் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ்ஸ மகாரம் வந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? கோஸ்தாந்த கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மல்காந்தி, ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 400 அருணசுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு பண்டாரவிழந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். வினு, லதா, கிஷந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல். ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது மாற்றான் திரைப்படத்துக்காக.

மாலையிலான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 வரை, ராகு காலம் காலை 7:32 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:32 12 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் பயம், கடகம் நட்பு, சிம்மம் தடங்கள், கன்னி களிப்பு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சுகம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் நன்மை, மீனம் போட்டி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் பயம், கடகம் நட்பு, சிம்மம் தடங்கள், கன்னி களிப்பு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சுகம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் நன்மை, மீனம் போட்டி. இவை இன்றைய நாள்.

கணவன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்து 22 நிமிடமாக இந்த வலை நிகழ்ச்சி ஒழிந்திருப்பதாக அவிசாவலை பேண்டக் எஸ்டேட் இருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று திருமதி நித்யவாணி தன்னுடைய அகவ தினத்தை தமது இடத்தில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவரை வாழ்த்துவதாக கணவர் குமார் தங்கத்துறை மகள்மார்களான குஷாந்தனி, துஷ்யந்தனி, ருகன்யாஷினி, அதே போல மகன் கோபிஹாசன், மருமகன் சுரேஷ்குமார், அண்ணா பாலகிருஷ்ணன், அன்னிமார்களான மல்லிகா, விஜயலட்சுமி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஷக்கீரா சந்திரசேகரம் செங்கடல் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா மாறையம்பதி இதே தினம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஸ்டீவன் ஸ்டைலஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. செந்தல் பத்தனையூர்ந்து வீரையா திருச்செல்வம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜனாந்தனை திருச்செல்வம், நர்த்தனா, நர்மதா, நர்னேஷ் மற்றும் கபிஷ் நையன், வசந்தகுமார், பொருள ராஜகுமார், தங்கத்துறை, அதே போல ஜெயா அம்மா, குசல்ராஜா, கலாதேவி, ஐயத்துறை ஆகியோரும் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் பின்பு கேட்டிருக்கிறாங்க. ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாளிகாவத்தே சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொட்டக்கலையிலிருந்து சந்திரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். களத்துறையிலிருந்து விவேக் வந்திருக்கிறாங்க. அருண், டிலான், ஜூட் மற்றும் கியான் ஆகியோர் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் பின்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பிரசாத் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு எல்லந்த கூட பேருவலிருந்து ஜே எம் ரைஷ்வான் வந்து இருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்கள் நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாராஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு அப்துல்லை வியாகரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக மணிமாறன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை வாகரது சிவேந்தர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தொண்டைமானாறு செல்வ சனிதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவு பெரிய எல்படை மேற்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெயச்சந்திரன் மணிக்கவும் சந்திரகுமார் வந்திருக்கிறாங்க. விருப்பமான விடியலோடு மனைவி ராஜினி, அம்மா அன்னலட்சுமி, மகன்களான ஹரி, ஜெராட் மற்றும் அரிஜன் ஆகியோரும் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியுடைய இறுதி பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் தந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் இன்றென்றும் உங்கள் வின் காற்றலையின் காதலி ஆஜி சிவானி. நன்றி சொன்னங்களே.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 21 திகதி தேசிய நாளடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்று செப்டம்பர் 21 கடந்த 2024 நாட்டு மக்கள் மிகப்பெரிதொரு மாற்றத்தை ஏற்படுத்திய நாள். இன்று அன்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பெரும்பான்மை வாக்குகளை வழங்கி மக்கள் வெற்றி பெறச் செய்து நாட்டினுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கான வழிவகுத்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டு இன்றோடு 2 பூர்த்தியாகிறது என்பதும் இங்கே முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஆதரவான செய்திகளும் அதனை முன்னிட்ட பல விடயங்களும் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதேபோல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டு 2 பூர்த்தியாவதை முன்னிட்டு வார இறுதி நாட்களில் நாடு முழுவதும் மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று தினம் அக்குரசம் மற்றும் வெள்ளிகம்ப பகுதிகளில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. தற்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். பிரதானமாக 2 விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒன்று, அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான வரி நிவாரணம் வழங்கப்படும் என்பதான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல ஏற அக்டோபர் மாதத்தில் இப்போ உலக சந்தையில் இப்போது இருக்கின்ற எரிபொருள் விலையானது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. எனவே அந்த அதிகரிப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சுமையை மக்கள் மேல் சுமத்தாது மக்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல இனி கைதுகள் தீவிரமடையும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த விடயங்கள் என பல முக்கியமான செய்திகள் இந்த தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்க தயாராக இருக்கின்றோம். அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் இப்போது நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் 100 mm கடந்த கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். சில நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. அதேபோல கழுகங்கை, கிங்கங்கை மற்றும் மகாபலி கங்கையிலும் நீர்மட்டம் அதிகரிக்க பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக நாவலப்பட்டி பகுதி நேற்று தினம் கடந்த 24 210 mm அதிக கனமழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. நாவலப்பட்டி நகர பல இடங்கள் நாவலப்பட்டியினுடைய பகுதிகளில் நீரில் மூழ்கியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. 7 சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பான சில 3 குறிப்பிட்ட சில பிரதேச பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை மக்களை வெளியேறுவதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான செய்திகளும் பத்திரிகையுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. இதுவரைக்கும் 2 பதிவாகியிருக்கின்றன. ஒரு பெண் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். எனவே வளிமண்டல திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தல் தொடர்பான விடயங்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. 25 வரை இந்த மழை வீழ்ச்சி தொடரும் என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காரணம் அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல நாட்டில் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் பேசுபொருளாக மாறியிருந்தது. கடந்த 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கடந்த காலங்களில் இடம்பெறுவதை போன்ற எண்ணப்பாடு இருந்தாலும் அதனுடைய தீர்ப்புகள் அல்லது முக்கியமான குற்றவாளிகளை அடையாளம் காணத்துவ செயற்பாடுகளில் மந்தநிலை காணப்பட்ட போதிலும் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பின்னர் தற்போது அதனுடைய ஒரு கட்டம் முடிவுக்கு வருகின்ற விடயமாக இருப்பதை காணலாம். நாளைய தினம் இந்த நவ்ஃபர் மௌலவி உள்ளிட்ட இந்த பிரதிவாதிகளுக்கு எதிரான 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தினுடைய தீர்ப்பு நாளை வெளியாக இருக்கிறது என்பதும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காலம். அதே போல பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட 10 பாராளுமன்றத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அவர்களிடம் சிஐடி விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதான செய்திகளும் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. அதே போல நாளை இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் தற்போது 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அதை அறிவிக்கப் போகிறார். அது தொடர்பான விடயங்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அதேபோல கன்சைட் முகாமில் கடமையாற்றிய 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பெண்களை கடத்தி சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பான விசாரணை ஒரு கட்டமாகத்தான் முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளும்
பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். இதே போல மரணித்தவர்களின் பெயரிலும் அஸ்வசம பணம் பெற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் குறித்தான செய்திகளும் வந்திருக்கிறது. அந்த மோசடிகள் தொடர்பான விடயங்களும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை உள்ளிட்ட அதே போல அனோஜன் சிவராஜனுடைய விடுதலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற செயற்பாடு உள்ளிட்ட பல விடயங்களும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்ற சீரற்ற வானிலை தொடர்பான செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது கவனம் செலுத்தப் போகின்றோம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, நாடெங்கும் மழை, சீரற்ற காலநிலை, வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம், மேலும் வலுவடையும் சாத்தியம், பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை, மக்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். அதேபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி வருகிறது, மழையுடனான காலநிலை தொடரும், 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட. இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திதான் முக்கியமான முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய லங்காதிபதியினுடைய முதற்பக்க செய்தி, மகா வெஸ்டின் திசா கீப்பியக நாய அவதானமாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. மகாநுவரட்ட நுவரலியட்ட கேகாலட்ட ரத்து நிவேதன என்பதாக அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனவே கண்டி நுவரலியா கேகாலை பகுதி மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை செய்தியை தர. அதேவேளை இன்றைய தினமின பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமாக இருப்பது காரணம், திஸ்டிக் ஹத்தகட்ட நாயம் ரத்து நிவேதன பிரதான கங்கா ரிசாக் பீடார மட்டமிட்ட என்பதாகவும் இன்றைய தினமின பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். வடகிழக்கே அந்தமான் பிராந்தியத்தின் வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகியுள்ள நிலையில் இத்தொகுதி இலங்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாத போதிலும் வேகமாக வீசும் காற்றோட்டம் காரணமாக தீவின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடான காலநிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மழையுடான காலநிலை தொடரும் சாத்தியம் காணப்படுவதால் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடல் கொந்தளிப்பாக மாறும் என்பதோடு கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மீனவ சமூகத்தினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கே அந்தமான் பிராந்தியத்தின் வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகியுள்ளது. இத்தொகுதி இலங்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ற போதிலும் வேகமாக வீசும் காற்றோட்டம் காரணமாக தீவின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யலாம் என்பதாகவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நிலவும் சீரற்ற காலநிலையால் 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தரை, நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதேபோல் கண்டி மாவட்டத்தில் காஸ்பேவ கோரளை, கேகாலை மாவட்டத்தில் தெய்யோவிட்ட அரணாயக்க திருநியகல மாவனெல்லை அட்டியாந்துட்டம், நுவரலியா மாவட்டத்தில் கொத்மலை மேல் கிழக்கு கொத்மலை மேற்கு மற்றும் கிழக்கு அம்பகமு ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மக்களை அங்கிருந்து வெளியேறுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாத்தரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில்
காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போதும் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதோடு அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் மாத்தரை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுவதோடு இந்த விடயம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் மற்றும் முன் அறிவிப்புகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மகாபலி கங்கையை சூழவுள்ள மேலும் பல பிரதேசங்களுக்கு சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் குறித்தும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கமைய கங்கை இகலக்கோரலை உடப்பலாத்து தொழுவ உடனுவர யட்டினுவர கங்கவட்ட கோரலி ஹரிஸ்பத்துவ மற்றும் பாத்ததும்பர ஆகிய பிரதேச பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும். எனவே இதுகுறித்து அவதானம் செலுத்தி அப்பகுதிகளை சூழ வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காலம். எனவே நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலைமை தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். எனவே எதிர்வரும் சில தினங்களுக்கு இந்த வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற தாள மக்கள் நிலைமை காரணமாக இந்த மழை வீழ்ச்சி தொடர்வதற்கான சாத்தியம் அதிகம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இதுகுறித்தும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் கூறிய கண்டி, நுவரலி, அக்கேகாலை ஆகிய பகுதிகளில் இந்த மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். அதேபோல இரண்டாம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற பகுதிகளில் குறிப்பாக இந்த கடந்த கால டித்வா புயலின் போது ஏற்பட்ட மண்சரிவு இடம்பெற்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல மண்சரிவு தொடர்பான அடையாளங்கள் அல்லது தொடர்பான விடயங்கள் தென்படும் பட்சத்தில் மக்கள் உடனடியாக அங்கிருந்த பகுதியிலிருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கட்டிட ஆய்வு நிர்வாகம் நேற்று தினம் வலியுறுத்தியிருக்கிறது. அதேபோல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இத்தொடர்பான மக்களை மீட்பதற்கும் அதன் விடயங்களை மேற்கொள்வதற்கான சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். தொடர்ச்சியாக கடற்படை அதேபோல விமானப்படையினுடைய ஒத்துழைப்போடும் ராணுவத்தின் ஒத்துழைப்போடும் மக்களை மீட்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. நேற்று தினம் நாவலப்பிடி நகர் கடும் வெள்ளத்துக்குள்ளானது தொடர்பான புகைப்படம் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மலையகத்தில் நிலவும் கடும் மழையுடன் காலநிலை காரணமாக நாவலப்பிட்டியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியிருப்பு உட்புகுந்ததை காணலாம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் புகைப்படமாக தந்திருப்பதை காணலாம். நேற்றைய தினம் விமானப்படை மற்றும் கடற்படையினர் இணைந்து அங்கிருந்த மக்களை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்காக நாவலப்பிட்டி பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகம் கனத்த மழை பதிவான விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்காக நம்ம தொடர்பான செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். நாவலப்பிட்டிய அண்டர் வாட்டர் ஃபார் த தேர்ட் டைம் சின்ஸ் டித்வா என்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நாவலப்பிட்டிய நகரமானது இந்த நாவலப்பிட்டிய பகுதியானது டித்வா சூறாவளிக்கு பிறகு மூன்றாவது முறையாக இவ்வாறு கடுமையான வெள்ள அனர்த்தத்துக்கு முகங்கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டித்வா புயல் அதேபோல இந்த வருடத்தினுடைய கடந்த ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற பெய்த மழையின் போதும் அங்கு வெள்ளம் ஏற்பட்டது. அதேபோல தற்போதும் அங்கு அபாயகரமான வெள்ளம் உருவாகியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலவிடவே இந்த டித்வா புயலுக்கு பின்னரான காலப்பகுதியில் 3 முறை நாவலப்பிட்டி நகரம் இந்த நாவலப்பிட்டி பகுதியில் சூழ உள்ள பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே குறிப்பாக அங்கு மலையகத்தினுடைய மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சி பெய்து வருகிறது. எனவே இதன் காரணமாக அதனை அண்மித்துள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது.
இதனால் அதனை அன்பித்திருக்கின்ற நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. மேல்கோத்மல் நீர்த்தேக்கத்தினுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டு அதனூடாக பாறையிலான நீர்வரத்து வெளியேற்றப்படுகிறது. அதே போல ஒருபுறம் இந்த நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் அதிகரிக்க விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கான நீர்மட்டம் அதிகரிக்க அதனுடைய நீர்மட்டம் தற்போது அதிகரித்து வருகின்ற விடயங்கள் கனியோன் லட்சபான உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அதனை அண்மித்து தாழ்நில பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக மேல்கோத்மல் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்க இப்போது மகாவலிகளின் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக அதனை அண்மித்து தாழ்நில பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். கம்பளை பகுதியினுடைய சில பகுதிகளிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல இது மறுபக்கம் நோர்வுட் மஸ்கலியா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பகவந்தரா உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக கள்ளிகங்கையினுடைய நீர்மட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே கள்ளிகங்கையுடைய ஓரளவு இப்போது நீர்மட்டம் அதிகரித்து வருகின்ற விடயங்கள் குறித்தும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே அதே போல பகவந்தலாவை நோர்வுட் மஸ்கலியா உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில் பாரிய மண் சரிவு அனர்த்தங்களும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அந்த பகுதிகளில் இப்போது போக்குவரத்து தடையும் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மலையகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வீதிகள் வழுக்க நிலையில் இருப்பதாகவும் சில பகுதிகளில் பனிமூட்டம் இருப்பதன் காரணத்தினால் மக்கள் இந்த விவகாரம் குறித்து மிகுந்த அவதானமாக செயல்பட வேண்டும் என்று விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையுடைய பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல கெலிவோயா கம்பல நாவலப்பட்டி பேராதனை ஆகிய பகுதிகளில் இந்த மகாவலி கங்கை பெருக்கெடுத்தின் காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. குறித்தும் மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்ற செய்திகளும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார் இருந்திருக்கிறோம். அந்த வகையில் வளிமண்டல திணைக்களம் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை, அதே போல நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தல் தொடர்பான செய்தி குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இதன் காரணமாக பல பகுதிகளில் இப்போது வெள்ள அபாயம், வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காடுகிறது. அந்த வகையில் கெலியோயா, காம்பல, நாவலப்பட்டி மற்றும் பேராதனை ஆகிய பகுதிகளில் மகாவலி கங்கை பெருக்கெடுத்திருப்பதனால் அதனுடைய நீர்மட்டம் அதிகரித்து அந்த பகுதியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மகாவலி கங்கை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காடுகிறது. அதேபோல நிவ்வல, ஜின்கங்கை, அதேபோல பெந்தர, கழுகங்கை, கல்லிகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டமும், அதேபோல அத்தனகுல் ஓயாவின் நீர்மட்டமும் தற்போது ஓரளவு அதிகரித்து வருகின்ற விடயங்களும் இந்த தினம் பத்திரிகையில் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே நீர்ப்பாசனைக்களம் விடுக்கின்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த 36 மணித்தியாலங்களிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கான சாத்தியம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது இன்று காலை 10:30 வரை நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக கெலிவோயா, கம்பல, நாவலப்பட்டிய, பேராதனை ஆகிய பகுதிகளுக்கும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதுகுறித்து மக்கள் அவதானமாக இருக்குமாறும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை சுட்டிக்காடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல குடாகங்கையினுடைய கிளையாறுகளான கழுகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெள்ள அபாயத்துக்கான வாய்ப்பு இருப்பதனால் புலர்சிங்களம், மதுரவெல மற்றும் பாலிந்துணுவர் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் மிகுந்த தாழ்நில பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த ஆறுகளை அண்மித்து இருக்கின்ற மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். வளிமண்டல திணைக்களம் விடுக்கின்ற அறிவுறுத்தல்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். இதேபோல லங்கா திப்பத்திரிகை ஒரு செய்தி இருக்கிறது, அதுகுறித்து பார்த்துவிட்டு இன்னும் சில விடயங்களை நாங்கள் பேசலாம். வெடப்போல நிவாடுவட்ட நான்லகியின் தருண தருணியோ ஹத்தராக் மாவோயட்ட பிலி என்பதாக இன்றைய லங்கா தீபத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பணியிடத்தில் வழங்கப்பட்ட விடுமுறை அடுத்து மாவோயா பகுதிக்கு நீராடச் சென்ற 4 பேர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காரணம் அவர்களுடைய 4 சடலங்களும் தற்போது நேற்று முன்தினம் பிற்பகலாகும் போது மீட்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எனவே உடவெரியாவத்த ஹொய்ய உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்தான். அதேபோல இரட்டைக்குளம், முருங்கன், நீர்வேலி, அதேபோல தெமோதர உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 28 வயதுடைய இருவர், 20 வயதுடைய ஒருவர், 24 வயதுடைய ஒருவர் என மொத்தமாக 4 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நீராட சென்ற போது நீரில் மூழ்கி இவர்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய சடலங்கள் மீட்கப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த மாவோயாவினுடைய நீர்மட்டம் தொடர்பான விடயம் குறித்து கவனம் செலுத்தாமல் அவர்கள் நீராடச் சென்று இந்த பிரச்சினைக்கு முன்கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாட்டின் சகல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. எனவே நீங்கள் நீரோடைகள், ஆறுகள், குளங்கள், நீர்த்தேக்கங்களுடைய பகுதிகளில் நீங்கள் நீராடச் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது. எனவே இந்த பகுதிகளில் திடீரென கனமழை பெய்யலாம். சில வேளை வெயில் இருக்கின்ற பகுதிகளிலும் சில வேளைகளில் சடுதியாக நீர்மட்டம் உயர்வடைந்து காட்டு வெள்ளம் வரலாம். எனவே இந்த விடயங்கள் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த காலப்பகுதியில் நீரோடைகள், நீர்நிலைகள், நீர்வீழ்ச்சிகள், குளங்கள், ஆறுகள் போன்றவற்றுக்கு நீராட செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் இப்போது மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்ற செய்திகளாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. தீவிரம் எல்னினோ தாக்கம், இந்தியாவுடன் உணவு பாதுகாப்பு குறித்து இலங்கை பேச்சுவார்த்தை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் எதிர்வரும் மாதங்களில் தீவிரமடையக்கூடும் என இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தியா உட்பட பல நாடுகளோடு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றது.
எல்னினோ காலநிலை மாற்றத்தால் எதிர்வரும் காலங்களில் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுவதோடும் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. சுற்றுலா அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க பட்டபந்தி தலைமையில் எல்னினோ நிலைமை தொடர்பில் எதிர்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட அமைச்சரவை குழு இந்த நடவடிக்கை குறித்தும் ஒருங்கிணைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய சுற்றுலா அமைச்சோடு கடந்த 12 இடம்பெற்ற சந்திப்பில் உணவுப் பொருட்களின் விநியோகம் மற்றும் விவசாய ஒத்துழைப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் தம்மிக்க பட்டபந்தி மேலும் தெரிவித்திருக்கின்றார். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட சில பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் அத்தியாவசிய பொருட்களை இலங்கை தொடர்ந்தும் இறக்குமதி செய்து வருகிறது. அவற்றை வழங்கும் நாடுகளில் விவசாய உற்பத்திக்கு தற்போதைய குறிப்பிடத்தக்க பாதிப்பு இல்லை. இந்த ஆண்டின் இறுதி வரை உணவு பாதுகாப்பு உடனடி பிரச்சினை ஏற்படாது என அமைச்சர் தம்மிக்க பட்டபந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த எலினோவானது உலகம் முழுவதும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இலங்கை விவசாய பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகள் மிக முக்கியமான நாடுகளாக இருக்கின்றன. எனவே உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்தியாவோடு இப்போது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தம்மிக்க பட்டபந்தி அவர்கள் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்று செப்டம்பர் 21 2024 இந்த நாட்டு மக்கள் பாரிய புரட்சி ஏற்படுத்தி நாட்டு மக்கள் பாரிய மாற்றத்துக்கான வழிவகுத்த நாள். அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. எனவே 2024 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அன்ருக்குமார் திசாநாயக்கம் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதியாக தெரிவாக

தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. அயவையன் பது சகன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் வரி நிவாரணம் என்பதாக இன்றைய தினமின பத்திரிகை தலைப்பிடுகிறது. பிராக்தின வீதம் வளட்ட பிலியன திதாக் ஒக்டோபரைய தெல் மிலட்டா சாதாரணயம் பொலிசியேட்ட வித்யாபீட குருவருன்கே தீமனாவ திகுண கரணவா என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் தினம் தினமின பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. எனவே மூலதன செலவாக அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் 2000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார். ஒக்டோபர் மாதத்தினுடைய தெல் அதாவது எரிபொருள் விலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல போலீசாருக்கும் அதேபோல கலைப்பிரிவு பல்கலைக்கழகல்ல இந்த கல்விக்கல்லூரி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை இருமடங்காக அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த தகவல் இந்த தினம் தினமின பத்திரிகைகள் வெளியாக இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய முதற்பக்க பிரதான செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். டெக்ஸ் பெனிஃபிட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் பட்ஜெட் 2027 என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் அந்த செய்திக்கு முதற்பக்கத்தில் பிரதான தலைப்பிற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெறுகிறது. ஜனபதிகன் இங்கியாக் என அயவையன் பது நிதஹாஸ் தெல்மிரட்டா சாஹனியாக் போலீஸ் தீமனா வெடிக்கரா என்பதாக இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி வெளியாக இன்றைய ஏனைய பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக வெளியாகியிருக்கிறது. இன்றைய வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. இனி கைதிகள் தீவிரமடையும், எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது என்கிறார் ஜனாதிபதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். ஊழல்வாதிகளை வைத்து ஊழல்வாதிகளை கைது செய்வதில் எவ்வித வரையறையும் கிடையாது. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காகவே மக்கள் எனக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். கைதிகளினை தீவிரமடையும், எவரும் திணறக்கூடாது. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகள் வெகு விரைவில் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். எனவே அகுரச பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்காமல் ஊழலை இல்லாதொழிக்க முடியாது. அரசு நிதியை கொள்ளையடித்து தன்னையும் தனது குடும்பத்தையும் வளப்படுத்தி நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி ஒட்டுமொத்த மக்களையும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கவே மக்கள் எனக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே மக்களின் ஆணைக்கு அமைவாகவே செயற்படுவேன். ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் எவ்வித வரையறைகளும் கிடையாது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை அரசியல் பழிவாகல் என்று குறிப்பிட முடியாது. சட்டத்தின் பிரகாரமே சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, சட்டம் அதிபர் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுகிறது. ஆகவே சட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு அரசியல் பழிவாகல் என்று குறிப்பிடுவது? ஊரில் எவரேனும் திருட்டு சம்பவங்களுக்காக சிறைக்கு சென்றால் சமூகம் அவரை புறக்கணிக்கும். ஆனால் அரசியல்வாதிகள் ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வதை கௌரவமாக பார்க்கிறார்கள். மேடைகளில் ஏறி தமது ஊழல் பற்றி மக்களுக்கு உண்மையை குறிப்பிடாமல் அரசியல் பழிவாங்க குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறானவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. சட்டத்தின் பிரகாரமே சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே சட்டத்தின் ஊடாகவே அனைவருக்கும் அனைத்துக்கும் தீர்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கைதிகளின் தொடரும். அரசு நிதியை கொள்ளையடித்துவிட்டு வெளிநாடுகளில் பாதுகாப்பாக பதுங்கியிருப்பவர்கள் வெகு விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள். ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே கைது செய்யப்படும் போது எவரும் திணறக்கூடாது. மகன் சிறையில் என்று தந்தையும் மனைவி சிறையில் என்று கணவரும் அழக்கூடாது. அவ்வாறு அழுதாலும் அது எனக்கு கேட்காது என்பதாகவும் நேற்று தினம் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் பல விடயங்களையும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போது இந்த ஜனநாயகத்தை இல்லாதொழித்து நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது. நிறைவடைந்த 2 ஆண்டு ஆட்சியில் ஜனநாயகத்துக்கு எதிராக நான் செயற்படவில்லை. சட்டவாட்சியை முன்னிலைப்படுத்தியே செயற்பட்டிருக்கின்றேன். ஆட்சியாளர் தவறளிக்கும் போது அதனை சுட்டிக்காட்டும் உரிமை மக்களுக்கு உண்டு. மிகுதியாக உள்ள பதவிக்காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். புதிய அரசியல் மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊழல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்கிறார்கள். இவர்களின் கூட்டணி அரசாங்கத்துக்கு சவால் இல்லை என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் மேலும் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நிறைவேற்றப்பட்ட 2 ஆண்டு காலப்பகுதியில் ஊழலுக்கு எதிராக

மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. ஊழல் தான் இந்த நாடு வங்குரோத் அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. மக்கள் எரிபொருளுக்காகவும் அத்தியாவசிய பொருளுக்காகவும் வரிசையில் நின்றார்கள். வங்குரோத் நிலையில் தாக்கத்தால் மக்கள் இன்றும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் ஊழல் ஊடாக சலுகை மற்றும் வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள்தான் தற்போது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு பெயரில் கூட்டணி அமைக்கிறார்கள். கூட்டணி அமைப்பதற்கான காரணம் அவர்களுக்கே தெரியாது. இவ்வாறான கூட்டணிகளை ஒரு பொருட்டாக கொள்வதே இல்லை. ஏனெனில் மக்கள் என்னோடு இருக்கிறார்கள். நிறைவடைந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் வெளியக ரீதியில் ஏற்பட்ட சவால்களை சிறந்த முறையில் வெற்றி கொண்டு பொருளாதாரத்தை சிறப்படுத்தி இருக்கின்றோம். பொருளாதாரத்தின் உச்ச பயனை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளேன். 2027 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பெருமளவிலான வரிகள் குறைக்கப்படும் அல்லது ரத்து செய்யப்படும். மீண்டலும் செலவுகளுக்காக வரவு செலவு திட்டத்தில் 2000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். திரைசேரியை பாதுகாத்துக் கொண்டு தான் சகல அபிவிருத்தி பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும். 2027 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுடையதாகவே அமையும். ஜனநாயகத்தை இல்லாதொழித்து நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. கடந்த அரசாங்கங்கள் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்தது, ஊடக நிறுவனங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தியது, வெள்ளைவேன் கலாச்சாரம் அமுல்படுத்தப்பட்டது. இதனால் நாடுதான் பாரிய நெருக்கடிக்குள்ளானது. நிறைவடைந்த 2 ஆண்டு காலப்பகுதியில் ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்படவில்லை. ஆட்சியாளர்கள் தவறிழைத்தால் சுட்டிக்காட்டும் உரிமை மக்களுக்கும் இருக்கிறது. அனைவரும் சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளுக்கு அமைவாகவே செயற்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே சட்டத்துக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். நானும் சட்டத்துக்கு உட்பட்டே செயற்படுவேன். கடந்த காலங்களில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட்டவர்கள் தற்போது சட்டத்துக்கு உட்பட மறுக்கிறார்கள். அதனால் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. பதவிக்காலத்துக்குள் வழங்கிய சகல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். மக்கள் எமது அரசாங்கம் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை பாதுகாப்பேன். போலியான குற்றச்சாட்டுகளால் மக்களின் நம்பிக்கையை சிதைக்க எவராலும் முடியாது என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறு இருக்க இந்த எரிபொருள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தியும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, எரிபொருள் விலை மீண்டும் உயருமா, மக்களுக்கு புதிய எரிபொருள் மானியம் ஜனாதிபதியும் நேற்று சூசகமாக கருத்து என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மீதான நிதிச்சுமையை குறைக்கும் வகையில் புதிய எரிபொருள் மானிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சர்வதேச நாணயத்துடன் இலங்கை அரசாங்கம் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதோடு நிலைமையை கருத்தில் கொண்டு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் ராணுவ பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் அதிகரித்து வரும் எரிபொருள் செலவை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சர்வதேச நாணயத்துடன் கலந்துரையாடலை அவசரமாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அரசாங்க அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்தால் அது பொதுமக்கள் மீது பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துவதோடு தொழில்துறை நடவடிக்கைகள், மின்சார உற்பத்தி செலவு மற்றும் போக்குவரத்து துறை ஆகியவற்றில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே தற்போதைய நிலைமையில் சீராகும் வரை குறிப்பிட்ட காலத்துக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குவது தொடர்பில் IMF உடன் கலந்துரையாட எதிர்பார்த்திருப்பதாகவும் அந்த அதிகாரி கூறுகின்றார். மேற்கு ஆசிய நெருக்கடியால் எரிசக்தி துறை கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டிருந்த நிலையில் அரசாங்கம் கடந்த ஏப்ரல் மாதம் 100 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிவாரண திட்டத்தை அறிவித்திருந்தது. அதன் கீழ் 1 லிட்டர் டீசலுக்கு அதிகபட்சமாக 100 ரூபாவும் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் மானியமாக வழங்கப்பட்டது. இதற்கு 3 மாத காலப்பகுதியில் திரைசேரிக்கு சுமார் 600 பில்லியன் ரூபாய் செலவாகி இருக்கிறது. இந்த நிவாரண திட்டம் ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் நிறைவடைந்தது. இதேவேளை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் IMF முக்கிய நிபந்தனை ஒன்றை விதித்திருக்கிறது. அதன்படி எரிபொருள் விலைகள் உண்மையான செலவு மாற்றங்களை பிரதிபலிக்கும் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். எனினும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளதோடும் கட்டுமானம் மற்றும் அதனோடு தொடர்புடைய செலவுகளும் உயர்ந்துள்ளதால் தற்போதைய விலை மட்டத்தில் தொடர்ந்தும் எரிபொருள் விநியோகிப்பது சாத்தியமற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக தனியார் எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக தற்போது 1 லிட்டர் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் சர்வதேச நிலைமைகளுக்கு ஏற்ப எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருப்பதாக

வருவதாகவும் அதற்கான மானியம் ஒன்றை வழங்குவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்த விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே எரிபொருள் விலை உலக சந்தையில் அதிகரித்து வருகிறது. அதனை ஈடு செய்ய அரசாங்கம் ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் ரூபாய் செலவிட்டு மானியம் வழங்கியிருந்தது. எனவே இப்போதும் எரிபொருள் விலை அதிகரித்த நிலையில் அதனை மக்கள் மீது சுமையாக சுமத்தாமல் அதற்கான ஒரு நிவாரணம் வழங்குவதற்கான திட்டங்களை ஆராய்ந்து வருவதாகவும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அக்குரச கூட்டத்தில் தெரிவித்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. பாஸ்குதா பிரகாரிய சலே கதாவ சஜித் எக்க மந்திரி தாயகியின் பிரகாஷ கண்ண சிஐடி எட்ட அவசரம் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். என ஈஸ்டர் தின தாக்குதல் தொடர்பான விடயத்தில் சலே தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு சிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சஜித் உள்ளிட்ட 10 எம்பிக்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு சட்டம் அதிபர் திணைக்களம் அனுமதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர் என பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சட்டம் அதிபர் திணைக்களம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கடந்த வாரம் சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் இவ்விடயங்களை திறந்த மன்றில் தெரிவித்திருந்தார். மேற்படி கருத்து பாராளுமன்ற உரையின் போதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் இது பாராளுமன்ற சிறப்புரிமைக்குட்பட்டது. ஆகையால் குற்றப்புலனா திணைக்களம் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பூரண ஒத்துழைப்போடும் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வது அவசியம் என்பதாக அவர்கள் தாமாக முன்வந்து சுயவிருப்பின் பேரில் வாக்குமூலம் வழங்க வேண்டும். அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குமூலம் அளிக்காமல் இருக்கவும் முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், முஜிபுர் ரஹ்மான், ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார, காவிந்த ஜாயவர்தன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரிடம் இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கமைய அரசு தரப்பு குற்றங்களை நிரூபிப்பதற்கான நம்பகமான தகவல்கள் குறித்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் இருக்கலாம் என்பதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களம் அவர்களிடம் இருந்து வாக்குமூலங்களை பெற தீர்மானித்திருப்பதாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற அன்சாட் பதிவுகளிலிருந்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உரையின் பிரதிகளை பெற்று அவற்றை மதிப்பீடு செய்தன் பின்னர் அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தங்களிடம் உள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டு விசாரணைகளுக்கு உதவுமாறு மாத்திரமே குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை காணலாம். பாராளுமன்றத்தில் கடந்த காலங்களில் அவர்கள் முன்வைத்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம், கேட்டிருக்கின்றோம். எனவே அந்த விடயங்களில் இருக்கின்ற தகவல்கள் தெரியும் பட்சத்தில் அது தொடர்பான விசாரணைகளுக்கான ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதால் இப்போது அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் விரும்பினால், விரும்பாவிட்டால் வாக்குமூலம் அளிக்காமல் இருக்கலாம், விரும்பினால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அவர்கள் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை

குற்றப்படா திணைக்களிடம் சொல்வதற்கான வாய்ப்பும் கிடைத்திருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தி, நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு நாளை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பும் நாளை மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் வழங்கப்படவிருக்கின்றது. மேற்படி வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க தலைமையில் நீதிபதி சுஜீவ நிர்சங்க மற்றும் நீதிபதி ராமநாதன் கண்ணன் உள்ளிட்ட மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நாளைய தினம் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் 31 வழக்குகள் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் குறித்த வழக்குகளில் 5 வழக்குகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வாறு 3 வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் கடமையை அலட்சியப்படுத்தி உள்ளிட்ட 854 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவை நிரூபிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு மேல் நீதிமன்ற நிரந்தர மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வும் அண்மையில் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அத்தோடு மாவனிலை பகுதியில் 7 புத்தர் சிலைகளும் ஒரு தெய்வ திருவுருவச் சிலையும் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சப்ரகமுவ மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வும் குற்றவாளிகளை அடையாளம் காணப்பட்ட 11 பேருக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த 3 வழக்குகளை தொடர்ந்து விசாரணை நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள மேலும் 3 வழக்குகளுக்கான தீர்ப்பும் அறிவிக்கப்படவிருக்கின்றன. எனவே புத்தளம் லெக்டோஸ்வத்த பகுதியில் பயங்கரவாத பயிற்சி முகாம் மற்றும் வெடிமருந்து களஞ்சிய சாலை ஒன்றை பராமரித்து வந்த விவகாரம் தொடர்பில் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக புத்தளம் மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் தொடரப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. மேலும் புத்தளம் மேல் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கை திறம்பட விசாரணை செய்வதற்காக குறித்த வழக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்கு தயாராகியிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21 தேதி சஹரான் உள்ளிட்ட குழுவினரால் குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளமை தொடர்பில் கிடைத்த தகவலை அறிந்திருந்தும் அதனை மறைத்தமை உள்ளிட்ட 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் மௌலவிகள் உள்ளிட்ட 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனினும் விசாரணை ஆரம்பமாவதற்கு முன்னர் 17வது பிரதிவாதி சிறைச்சாலையில் உயர்ந்தமையினால் 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டன. இவ்வழக்கின் இரு தரப்பினரும் தங்களது இறுதி எழுத்து மூல சமர்ப்பணங்களை புதுக்கடை MMC கட்டிடத்தில் உள்ள நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் சமர்ப்பித்து நிறைவு செய்திருக்கிறார்கள். மேலும் சஹரானின் தற்கொலை குண்டுதாரி குழுவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவரும் அரசு சாட்சியாக மாறியதன் மூலம் பல தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலதிக சொலி ஜெனரல் ஹரிப்ரியா ஜெயசுந்தரம், மேலதிக சொலி ஜெனரல் சுதர்சனடி சில்வா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர் அரசு தரப்பில் ஆஜராகி வழக்கை நிறைவுபடுத்தியிருக்கிறார்கள். அதற்கமைய நாளை காலை 9 மணிக்கு முன்னர் அனைத்து பிரதிவாதிகளையும் நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் அத்தியட்சர்களுக்கு நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்ட புதிய கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து கடந்த நாட்களில் 10 மணி வரை விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. ஆரம்பத்தில் மாதத்திற்கு ஒருமுறையும் பின்னர் வாரத்துக்கு 23 நாட்களும் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு கடந்த ஆண்டிலிருந்து 4ஆம் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயம். எனவே கடந்த ஆண்டிலிருந்து 4ஆம் விசாரணை இடம்பெற்றது. 10 மணி வரை விசாரணை இடம்பெற்று இப்போது அதனுடைய தீர்ப்பு நாளைய தினம் வெளியாகப் போவதாகத்தான் அந்த செய்திகளும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரியுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். கன்சைட் முகாமில் கடமையாற்றிய 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் கைது, சிஐடி நடவடிக்கை. திருமலை பாலையூற்று பகுதியில் 2 பெண்களை கடத்திச் சென்று கொலை செய்தமை தொடர்பில் குற்றச்சாட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருக்கிறது. திருகோணமலை பாலையூற்று பகுதியில் 2 பெண்களை வெள்ளை வேனில் கடத்திச் சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்த பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சமூக கொள்ளை தொடர்பிலான
விசாரணை பிரிவின் அதிகாரிகள் சிஐடியில் வைத்து கைது செய்தார்கள். கடந்த 2008 மே மாதம் 13 தேதி திருகோணமலை பாலையூற்று பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் தேன்மொழி மற்றும் மேரி டெலிசியா ஆகிய இரு பெண்கள் வெள்ளைவேனில் வந்த கடற்படையினரால் கடத்தி செல்லப்பட்டதாக திருகோணமலை போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. எனினும் அத்துறவிலான எந்தவித விசாரணைகளும் உரிய முறை இடம்பெறவில்லை. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 11 பேரை வெள்ளைவேனில் கடத்திச் சென்று காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பாக முன்னெடுத்த விசாரணைகளில் அளவு பகுதியில் வைத்து கேகாலையைச் சேர்ந்த சாந்த எனும் நபரை கடத்தி சென்றமை தொடர்பிலான குற்றம் தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டது. அத்தொடர்பில் விசாரணை செய்த போது இந்த இரண்டு கடற்படை வீராங்கனைகளும் கைது செய்யப்பட்டார்கள். முன்னாள் கடற்படை தளபதிக்கு மேலதிகமாக பலரும் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தமாளி மற்றும் காவோஸ் எனும் பெயர்களால் அறியப்படும் இரண்டு முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டனர். அத்துறவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்கள் இந்த இரு பெண்களும் திருவண்ணாமலை பாலையூற்று பகுதியில் இரு பெண்கள் கடத்தப்பட்ட சம்பவத்திலும் இந்த பெண்கள் தொடரப்பட்டிருப்பதாக இந்த கடற்படை வீராங்கனைகள் தொடரப்பட்டிருப்பதாக தெரிய வந்த நிலையில் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அந்த செய்தியும் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். சபாநாயகருக்கு அனுப்பப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம், 22 திருத்தம் குறித்து அமைச்சர் சுசில் ரணசிங்கே என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு அமைய 22 திருத்தத்தை நிறைவேற்றுவோம் என விளைவு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கின்றார். பொருளறிவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான தகவல், மரணித்தோர் பெயரில் அஸ்வசம பணம், 30 மில்லியன் மோசடி அம்பலம் என்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நோரூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் அசுவசும நலன்புரி கொடுப்பனவு மோசடி தொடர்பான விசாரணையில் அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு சுமார் 30 மில்லியன் ரூபாவை நெருங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொகை உறுதிப்படுத்தப்பட்டால் இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு மோசடிகளில் மிகப்பெரியதாக இது இருக்கு என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெறுவதற்காக உயிரிழந்த வயோதிபர்களின் தனிப்பட்ட தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் விசாரணைகளில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நோரூர் மற்றும் தலவாக்கலை பிரதேச இடங்களை உள்ளடக்கிய இந்த மோசடி தொடர்பில் இதுவரை 20 அரசு ஊழியர்கள் சந்தேகத்தின் பேரில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சுமார் 100 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோரூர் பிரதேச இடங்களோடு தொடர்புடையதாக கூறப்படும் மோசடியில் சுமார் 30 மில்லியன் ரூபாய் தலவாக்கலை பிரதேச தொடர்புடைய சம்பவத்தில் சுமார் 2 மில்லியன் ரூபாவும் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. நலன்புரி நன்மைகள் சபையின் கணக்காய்வு பிரிவும் நூறு சம்பவம் தொடர்பில் 2 மாதங்களுக்கு மேலாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. எனினும் இதுவரை இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின்படி நூறு சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் 18 அரசு ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் 10 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களில் நூறு பிரதேச செயலகத்தில் பணியாற்றிய 4 ஊழியர்களும் 6 ஆசிரியர்களும் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் 2 பெண் அரசு ஊழியர்களும் அரசு சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 50 நாட்களுக்கு மேலாக விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த நிவாரண தொகையை இறந்தவர்களின் பெயரிலும் பெற்றுக்கொண்ட அரசு ஊழியர்கள் தொடர்பான விடயங்களும் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கிற தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி ஹட்டனில் கவனயேற்பு போராட்டம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தி ஒன்று தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராசா அனோஜனை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி ஹட்டனில் கவனயேறு போராட்டம் ஒன்று நேற்று முழங்கப்பட்டது. ஹட்டன் மல்லிகைப்பு சந்தையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிற திவைன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. அனோஜன்கே இரணம சவுதி ரஜு அத்தே என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிட்டு காணலாம். அனோஜனின் முடிவும் சவுதி மன்னரின் கைகளில் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. சானியா கண்ண விதேச அமாத்தியாங்ஷ உபரிமையின் கெப்பவெனவா விதேச கட்டு அமாத்திய விஜித் ஹேரத் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த இதில் அவரை காப்பாற்றுவதற்கும் நிவாரணத்தை பெறுவதற்கும் வெளிவகார அமைச்சர் உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்பை மேற்கொள்வதாக வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிட்டு அந்த செய்தியை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அனோஜனை காப்பாற்ற களம் இறங்குகிறது அரசு, சட்ட போராட்டத்தோடு உயர்மட்ட ராஜதந்திர முயற்சிகளையும் தீவிரப்படுத்த நடவடிக்கை என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும். அம்பாறை மாவட்டம் கல்முனை நட்பட்டி முனையைச் சேர்ந்த இலங்கை பிரஜையான சிவராசா அனோஜனின் உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை உயர்மட்டத்தில் தீவிரப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக அறிய முடிகிறது. அனோஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை பாதுகாப்பாக விடுவிப்பதற்கு தேவையான சட்ட ராஜதந்திர மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்தையும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தேரத்துக்கு பணிப்புரை வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதற்கு சவுதி அரேபிய நாடு ஆதரவு வழங்கும் என்று மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே எனினும் ஜனாதிபதி இவ்வாறான நேரடி பணிப்புரை வழங்கியமை தொடர்பான உத்தியபூர்வ அறிக்கை நேற்று வரை வெளியிடப்படவில்லை. அனோஜனின் வழக்கை அரசாங்கம் மிக நெருக்கமாக கண்காணிப்பதோடு ரியாத்திலும் இலங்கை தூதரகம் ஊடாக சவுதி அதிகாரிகளோடு தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வருவதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல அனோஜன் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணி ரியாத்தில் உள்ள தூதரகத்துக்கு வாய்மொழியாக அறிவித்திருப்பதாக வெளிவகார அமைச்சர் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சவுதி நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ எழுத்து மூல தீர்ப்பு இலங்கை தூதரகத்துக்கும் இன்னமும் கிடைக்கப்படவில்லை என்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதேபோல அனோஜனை விடுவிக்க சவுதி ஆதரவு அளிக்கும் பிரதி அமைச்சர் முனீர் நம்பிக்கை என்பதாக தமிழன் பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பையும் தருகிறது. சவுதி அரேபியாவில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டு வரும் அம்பாறை நட்புட்டி முனையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனின் விடுதலை தொடர்பில் அரசாங்கம் இன மத வேறுபாடுகளின்றியும் கட்சி வேறுபாடுகளின்றியும் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட பல்தரப்பட்டவர்கள் அவருடைய விடுதலைக்காக ராஜதந்திர ரீதியாகவும் நீதித்துறை ஊடாகவும் துரித முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நாட்டின் அனைத்து மக்களின் பிரார்த்தனையும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்பதாகவும் இதற்கு சவுதி அரேபிய நாடு ஆதரவு வழங்கும் என்ற மீது நம்பிக்கை இருப்பதாகவும் சமய கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் முனீர் முல்லப்பர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று அக்குரணை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். எமது நாட்டில் இருக்கின்ற தற்போதைய பதில் தூதரோடு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதும் நாளை திங்கட்கிழமை இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எமது நாட்டைச் சேர்ந்த சகோதரர் சிவராஜ் அனோஜன் விடுதலை பெற வேண்டும். இதற்கு சவுதி நாடு உதவும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எமது சகோதரின் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதாகவும் நேற்று தினம் முனீர் முலஃபர் பிரதி அமைச்சர் அவர்களும் சுட்டிக்காட்டிய விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் இடம்பெறுகிறது. அது குறித்தும் பார்க்கலாம். திலீபன் உருவப்படத்துக்கு மலர் தூவியமை குறித்து கவனியுங்கள், இத்தேகந்த சதாதிச தேரர் பிரதமரிடம் கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. திலீபனின் உருவப்படம் அமைக்கப்பட்டு அதற்கு பாடசாலை மாணவர்கள் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தியமை தொடர்பில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று ராவணாபலை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இத்தேகந்த சதாதிச தேரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்கள் விடயங்களை தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் திலீபனின் உருவச்சிலை அமைக்கப்பட்ட பின்னர் பாடசாலை மாணவர்கள் அங்கு சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்த விடயம் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியின் கவனத்துக்கு வர வேண்டிய ஒன்றாகும். எனவே நாட்டின் பாடசாலை மாணவர்கள் எந்த விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வவுனியாவில் தாயும் மகனும் சடலமாக மீட்பு, போலீசார் விசாரணைகள் தீவிரம் போலீஸ் விசாரணைகள் தீவிரம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் வீடொன்றில் தாயும் மகனும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இச்சம்பவத்தில் தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த அலஸ்டின் என்ற 60 வயது தாயாரும் அவரது மகனான அயந்தன் என்ற 35 வயதுடைய இளைஞருமே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் கத்தி குத்து கிழக்காக நிலையில் தாயின் சடலம் மீட்கப்பட்டதோடு தூக்கில் தொங்கிய நிலையில் மகனின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக இப்போது வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அடுத்து 8.5 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளோடு தாய்லாந்து பெண்கள் மூவர் கைது என்பதாக தினகரன் பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பை தருகிறது. சுமார் 8.5 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் ஹஷீஸ் போதைப் பொருட்களை கட்டுநாயக் விமானத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்றதாக கூறப்படும். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த 3 பெண்கள் நேற்று அதிகாலை விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 38 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு தாய்லாந்தில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள் என விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் நேற்று அதிகாலை 12:50 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக் விமானத்தை வந்திருந்தார்கள். அதன்போது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதுதான் கிட்டத்தட்ட 5 கிலோ 214 கிராம் குஷ் போதைப் பொருளும் 2 கிலோ 472 கிராம் ஹஷீஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் பெருமதி 8.5 கோடி ரூபாய் என்பதாக மதிப்பிடப்பட்ட நிலையில் அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, விசா இன்றி குவைத்தில் தங்கியிருந்த 20 இலங்கையர்கள் நாடு கடத்தல் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. குவைத்தில் நடைமுறையில் உள்ள செல்லுபடியாகும் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 20 இலங்கையர்கள் நேற்று நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்களாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. பண்டாநாயக்க சர்வதேச விமானத்தில் வந்திருந்த இவர்கள் பல்வேறு தொழில் வாய்ப்புகளுக்காக இவ்வாறு அங்கு சென்று விசா காலம் நிறைவடைந்தும் தங்கியிருந்திருப்பதாக தெரிய வந்த நிலையில்தான் அவர்கள் இப்போது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். வீட்டு பணியாளர் தொழில் வாய்ப்புகளுக்காக குவைத் சென்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எனினும் தங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணியிடங்களில் இருந்தும் வெளியேறி சட்டவிரோதமாக வேறிடங்களில் தொழிலுக்கு சென்றதையடுத்து குறித்த நபர்கள் குவைத் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் குவைத் நகரிலிருந்து ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனத்தின் ஊடாக நேற்று அதிகாலை 3:10 கட்டுநாயக்காவுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினகரன் பத்திரிகையில் ஆசனப்பட்டியின்றி அதிவேக வீதிகளில் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு தடை என்பதாக இன்றைய தினம் மற்றொரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் வருகிறது. ஆசனப்பட்டி அணியாமல் அதிவேக வீதிகளுக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கை நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. பாதைகள் செல்பவர்கள் மிக அவதானமாக செல்லுங்கள். நான் வழமையாக சொல்வது போலதான் பாதைகள் செல்லும் போது நீங்கள் நீர் தேங்கி இருக்கும் இடங்களில் உங்கள் கால்களை வைத்து செல்வதற்கு முயற்சிக்காதீர்கள். காரணம் அது சிறிய ஒரு நீர்த்தேக்கமாக கூட இருக்கலாம், சின்ன ஒரு குழியாக கூட இருக்கலாம். ஆனால் காலை வைத்தால் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு அது ஆழமாக இருக்கலாம். சோ தயவு செய்து இந்த போன்ற விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். முடிஞ்சவரை நேரத்தை மேலதிகமாக வைத்து உங்களது பயணத்தை மேற்கொள்ளுங்கள். காரணம் அவசரமாக நீங்கள் செல்லும் போது உங்கள் கவனம் சிதறப்படும். தயவு செய்து வாகனம் செலுத்தும் போதும் சரி, நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது மிக அவதானமாக பாதசாரிகள் பாதைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நீர் அடித்து விடாமல் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் உங்களது பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் பார்க்கும்போது பாதை விவரங்களை பார்க்கும்போது இந்த நாள் கொஞ்சம் அதிகமாகத்தான் வாகன நெரிசலாக காணப்படுகிறது. மழை காரணமாக அதிகமான நெரிசலாக காணப்படுது. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராஜகிரியை அதாவது பத்தர்மலேருந்து ராஜகிரியை செல்லும் வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நெரிசலாக காணப்படுகிறது. வாகன நெரிசல் காணப்படுகிறது. மூன்று வழி பாதையாக இருந்தாலும் கூட நெரிசலாக காணப்படுகிறது. அதே போல பம்மலைப்பட்டி வெள்ளவத்த காலி வீதியும் இப்போது நெரிசலாகத்தான் காணப்படுகிறது. அதே போல வைத்தியசாலை வீதி யாழ்ப்பாணம் அங்கேயும் கொஞ்சம் இப்பொழுது நெரிசலாக காணப்படும். வாகன நெரிசல் இப்பொழுது அந்த இடங்களில் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கலாம். அப்படி என்ன சொல்ல ஒரு நேரத்தை கொஞ்சம் அதிகமாக வைத்துக் கொள்ள விரும்பினால் மாற்றுப்பாதையில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே போல நுகைகோடையில் இருக்கின்ற மேம்பாலத்துக்கு கீழ் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறது. நேரம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதித்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 11, 17, 21, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 11, 17, 21, 43. நேற்று நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 63,36,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,09,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV சி பேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,002 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேஷம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 26, 39, 44, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேடம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 26, 39, 44, 59. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,38,52,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 1,11,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,290 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 14. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 44. நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 1, 1, 6, 0. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 1, 1, 6, 0. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,81,600 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,88,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதா நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள ஒத்தட்டிகள் அல்லது DLV ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5451 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ட் வெற்றி இலக்கங்கள் 30, 32, 35, 72 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ட் வெற்றி இலக்கங்கள் 30, 32, 35, 72 லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 5, 0, 9, 9 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 5, 0, 9, 9 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 65,97,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,27,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீல நிற சனித அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் தட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,466 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே சுப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்கள் 21, 23, 47, 52 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே சுப்பர் இலக்கம் 17 வெற்றி இலக்கங்கள் 21, 23, 47, 52 நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,34,66,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,85,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 1024 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 9, 2, 8, 4, 3, 7 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 9, 2, 8, 4, 3, 7 நேற்று நாளில் மொத்தமாக 34,70,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,06,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதாநித சுப்பிரி தின சம்பத்தல தொட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயசம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் 498 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 8, 4, 3, 7 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 8, 4, 3, 7 நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,13,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற அச்சிடப்பட்டுள்ள தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,120 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 9, 21, 28 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து மணிக்கும் 9, 21, 28 நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,25,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இள நீல நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
6: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
7: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
8: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
4: வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம், வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். நீங்கள் கேட்டுக்கொண்டே இப்படி பயணத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். நிறைய பேர் வேலைக்கு போய்கொண்டிருப்பீங்க, நிறைய பேர் தான் வீட்டுல வேலையில செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இது ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லி 6.5 வருஷம் தூங்குறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிற நிறைய பேர் எழும்புங்க எழும்புங்க வேலைக்கு போகணும். சரிதானே? சரி, இப்படிதான் இருக்கும்போது நாங்கள் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது சொந்தங்களை ஜனதா ஸ்டீல்ஸ். எஸ் பிரதர், நீங்க ஏன்னு சொன்னா ஜனதா ஸ்டீல் போகும்போது உங்களுக்கு தரமான பொருட்கள் நீங்க அங்க போனீங்கன்னு தேசியலோத்தர சபையின் ஒத்துழைப்பு போதுமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசா குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 432வது சீட்டில் இப்போ வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 58, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 58, 66. சிறப்பு இலக்கங்களாக 3, 9, 9, 2. சிறப்பு இலக்கங்களாக 3, 9, 9, 2. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 77,02,580 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,558 சீட்டில் இப்போ வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 36, 38, 42, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 36, 38, 42, 74. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,25,000 360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,43,55,255 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேரில் நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,316 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 9, 9, 2, 8, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 9, 9, 2, 8, 3, 2. நேற்று நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,84,94,480 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,51,89,136 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 2,346 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 29, 46, 59, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 29, 46, 59, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 29, 46, 59, 67. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 45,31,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,55,33,355 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2664 சீட்ல இப்ப வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு, சூப்பர் இலக்கம் 12, வெற்றி இலக்கங்கள் 12, 50, 53, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு, சூப்பர் இலக்கம் 12, வெற்றி இலக்கங்கள் 12, 50, 53, 70. நேற்று நாளில் 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,38,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,71,37,744 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹதஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1625 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 21, 30, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 21, 30, 59 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 25,000 பரிசுகள் 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,62,700 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 38,608 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 891 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 2, 8, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 2, 8, 3, 2. நேற்று நாள் மொத்தமாக 44,66,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் 584 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 6, 6, 7, 9. வெற்றி இலக்கங்கள் 6, 6, 7, 9. ஆங்கில எழுத்து கியூ. நேற்று நாளில் 500,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 மணி வரை. ராகு காலம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் பயம், கடகம் நட்பு, சிம்மம் தடங்கள், கன்னி களிப்பு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சுகம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் நன்மை, மீனம் போட்டி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் கவலை, மிதுனம் பயம், கடகம் நட்பு, சிம்மம் தடங்கள், கன்னி களிப்பு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் சுகம், தனுசு வரவு, மகரம் சிக்கல், கும்பம் நன்மை, மீனம் போட்டி. இவை இன்றைய நாள்.

0: சிவபுத்திரன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். நேரம் இப்போது 8:02.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: அமைப்பில் வசந்தம் எஃப்எம் வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாரை என்பது நீர்நிலைகளை சார்ந்து வாழக்கூடிய நீண்ட கால்களை கொண்ட பறவையாகும். குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் ஈர நிலப்பகுதிகளில் இவற்றை அதிகமாக பார்க்க முடியும். நாரையின் முக்கிய உணவு என்ன தெரியுமா? மீன்கள், தவளைகள், நண்டுகள், சிறிய பூச்சிகள் போன்றவற்றைத்தான் இவை உணவாக எடுத்துக் கொள்கின்றன. அது மட்டுமில்லாமல் நாரைகள் தண்ணீரில் அசையாமல் நின்று கொண்டு சரியான நேரத்தில் தங்களுடைய நீண்ட அழகால் மீன்களை பிடிப்பதில் மிகவும் திறமையானவை. தமிழ் இலக்கியங்களிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் நாரையை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற புகழ்பெற்ற பாடல் வரிகளும் நாரையை குறிப்பிட்டுள்ளது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நாரைகள் பொதுவாக கூட்டமாக வாழக்கூடிய பறவைகள். சில வகையான நாரைகள் இனப்பெருக்க காலத்தில் மரங்களிலும் நீர்நிலைகளிலும் அருகிலுள்ள பகுதிகளிலும் கூடு அமைத்து வாழ்கின்றன. இயற்கையின் சமநிலையிலும் நாரைகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. நீர்நிலைகளில் வாழும் சிறிய உயிரினங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலும் இவை உதவுகிறது. இதனால் அடுத்த முறை ஒரு குளத்தையோ ஏரியையோ கடந்து செல்லும் போது அங்கே அமைதியாக நின்று கொண்டிருக்கும் நாரையை பார்த்தால் ஒரு நிமிடம் நின்று கவனியுங்கள். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கு பின்னால் இப்படி சுவாரஸ்யமான பல தகவல்கள் பல கதைகளும் காணப்படுகின்றது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: Is the hit music.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். வேலை இல்லாதான் வேலை தெரிஞ்சவன் தான். வேலை தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி நான் சொல்லவா? சரி, ஓகே. முடிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து மற்றும் இலங்கையான தொடர் T20 தொடர் முடிந்திருக்கிறது. இதில் 0-3 என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இறுதிப் போட்டியில் மெட்டு விக்கெட்டால் வெற்றி வாகை சூடியது இங்கிலாந்து அடி. இது ஒரு புறமைக்கு நாளைய நாள் முதலாவது ஒரு நாள் போட்டி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கிலாந்து ஒரு நாள் போட்டிகளை பொறுத்தமல்ல இந்தியாவை தாக்கிவிட்டு ஃபார்ம் நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், July 19 இந்தியாவோடு 3rd ஒரு நாள் போட்டியில் வெற்றி வாகை சூடி இருந்தது. ஆக இந்த வெற்றியோடு தான் இப்பொழுது நாங்கள் சந்திக்க போகின்றோம். யாரை? இங்கிலாந்தை. சரி, அதே போல இலங்கை அணிக்கு எதிராகவும் 2026 இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 வெற்றி கொண்டாட்டங்களை காட்டியது எங்களுக்கு. அதில் மாற்று கருத்தை கிடையாது. இலங்கை அணியை பொறுத்தமட்டு கடந்த 2 ஒருநாள் போட்டிகளை பொறுத்தமட்டு தோல்வியை சந்தித்திருக்க ஒரு அணியாக இருக்கிறது. மேற்கு தீவுகளோட அணிய போதிய போட்டியில் 2 தோல்வி, 1 வெற்றி என்று அந்த விஷயங்களும் இருக்கிறது. இல்லை, 2 வெற்றி தோல்வி ஏற்ற முடிவு. அதில் 1 தோல்வியாக இருக்கிறது இங்கிலாந்தோடு. இங்கிலாந்தோடு 2 தோல்வி, மேற்கு தீவுகளோடு 1 வெற்றி பெற்றிருக்கிறது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இலங்கை அணி என்ன செய்ய போகிறார்கள்? சரி, இதுபோல நாங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் சொன்னிருந்தேன், காலையிலேயே அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக நாங்கள் மிக மிக அவதானமாக செல்ல வேண்டும். வங்காள விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கின்ற குறைந்த தாழமுக்கம் அடுத்த சில நாட்களுக்கு மேலும் வலுவடையக்கூடிய தன்மை இருப்பதாக இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிறது. எனினும் குறித்த அந்த குறைந்த அழுத்த பிரதேசங்களால் இலங்கைக்கு நேரடியாக தாக்கம் ஏற்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை குறைந்த அழுத்த பிரதேசங்களை நோக்கி வீசும் காற்றின் தாக்கம் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான கால்நிலை தொடரும் என்றும் சொல்லப்பார்க்கிறது. எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை நிலை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. இதன்படி பார்த்தீங்கன்னா மேல் சபர்கமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 100 அதிகமான பலத்த மழை பதிவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வடமத்திய மாகாணம் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் திருவோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழுத்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் நீங்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல இன்னும் ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டேன். காலையிலே நான் சொல்லியிருந்தேன், வாகனத்தை செலுத்தும் போது மிக மிக அவதானமாக செலுத்த வேண்டும். பாருங்கள், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைகள் கலனிகம மற்றும் தொடங்கொட பகுதியில் இடம்பெற்ற ஒரு பகுதியில் பார்த்த பகுதியில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சுமார் 8 ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் 6 பாடசாலை மாணவர்கள் உட்பட 10 காயமடைந்து சிகிச்சைகளுக்காக இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது காவல்துறையினர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன், காலையிலேயே நாங்கள் வாகனத்தை எடுக்கும்போது நாங்கள் தடுப்பானெல்லாம் சரியாக இருக்கிறதா, டயர் சரியாக இருக்கிறதா, ஒயில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். காரணம் இல்லையா, வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அதை கேட்டாற்போல் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும்.

0: விசுவாசத்தில் நம்பிக்கைக்குரிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
2: மற்றும் இதர பரிசுகளையும்
3: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் Bob Clearmountain mixed with the attitude, funky drums from hell.

சரி ஓகே சரி, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை படுத்தவை உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். நிறைய பேர் அப்படியே சிரிச்சு கொண்டே ரேடியோ கேட்டு போறீங்கன்னா, சில பேர் அந்த ஸ்டேரிங் கையில வச்சு கூட டான்ஸ் பண்ணுவாங்க. சரி, ரொம்ப அவதானமாக செல்லுங்க பாதையில். சரியா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சில கேள்விகள் கேட்பார். சரியா, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டமான கேள்வியா தான் இருக்குமே, என்னடா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில கேள்விகளை கூகுள் எல்லாம் தேடி போயிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுப்போம். சில கேள்விகள் எனக்கு தெரியும், சரிதானே, வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் இருக்கும். நான் யோசிப்பேன், நீ இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க, திடீர்னு நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல அது ஒரு விஷயம் அப்படின்னு. அவருக்கு காலங்காலமா அந்த விஷயத்தை மறைச்சு கொண்டே வந்தார், கொஞ்சம் கொஞ்சம் காலமா மறத்து கொண்டு வந்தார். நான் ஒரு உடம்பு புடியா பிடிச்சிட்டேன், இங்கே நீ ஏன் இவ்வளவு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற, என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவருடைய மகன் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாருங்களேன், தரம் ரெண்டு மூன்று படிக்கிற மகன் தான், அவரோட வித்தியாசமான கேள்விகள் அவருக்கு தெரியாது சொல்ல முடியும். கொஞ்சம் பேர் நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்னட்ட வந்து கேட்கிறார். சரி, ஸோ இந்த மாதிரியான பொழுதுக்கு இருந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா யோசிக்கிறாங்க, வித்தியாசமான விஷயங்களை தேடுறாங்க இல்லையா, வித்தியாசமான கேள்விகளுக்கும் எண்ணமே அவங்களுக்கு வருதுன்றது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியாக இந்த பிள்ளைகள் பெரிய பெரிய விஷயங்களாக யோசிக்கும் போது நாங்களும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் இல்லையா. அதுக்குதான் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தை வழங்க வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இரும்புச்சத்து மற்றும் புரதம் முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குழந்தைகளுக்கு ஆனா ஸ்மார்ட்டான தயாரிப்பு ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். இதேபோன்ற ஒரு விஷயம் இருக்கிறது, சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் JK வேலைத்திட்டம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடைபெறுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த JK வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு தெரியும், ITN, வசந்தம் TV, வசந்தம் FM, லாக்கண்ட இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விஷயங்களை நாடக வடிவிலும் கருத்தரங்கு வடிவிலும் சொல்லுகின்ற ஒரு செயல் திட்டம் தான் இந்த JK வேலை திட்டம். காலையில் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் மாதிரி வருகிறதா? அப்படி வந்தால் நாங்கள் என்ன எப்படி வேலை செய்யறதுனா, நீங்க சொல்றீங்க காலையிலேயே ஒரு சின்ன ஒரு தலைவலின்னு வருதுன்னா, நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு மெல்டோரன் எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்செல்லாம் அப்படியே சிறை கட்டித்து பறந்து போகும். எப்படி சிறை கட்டித்து பறந்து போகும் இந்த தலைவலி காய்ச்செல்லாம், அதுக்கு நீங்க ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மெல்டோல் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். இந்த தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே முக்கியமான பல விஷயங்களும் இப்பொழுது செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. காலி, கழுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா சில பிரதேச செயலர்களுக்கு மூன்றாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை பாத்தீங்கன்னா சொன்னா கொழும்பு, காலி, கழுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தறை, நூரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.

0: இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம். வசந்தம் FM, வசந்தம் FM 102.6, 102.8. வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மனசே சரியில்லை புலாசன். இன்னைக்கு
2: அப்படி சொல்றீங்க,
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன், வசந்தத்துல மதிய நேர குதூகலம் வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: துப்பாக்கி திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அதாவது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் ஒன்று சேர வேண்டும் இல்லையா? இந்த முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திருத்திகள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும். தெரியும், சமூகத்தில் இப்பொழுது ஏராளமான போதைப் பொருள், அசிஸ் போதைப் பொருள், ஐஸ் போதைப் பொருள் சொல்லி ஏராளமான போதைப் பொருட்கள் இப்பொழுது இங்கே வளம் வந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இல்லாமல் செய்ய இளைஞர்களின் எதிர்காலத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். எப்படி நாங்கள் உதவி செய்வது இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்வதற்கு? நிச்சயமாக போதைப் பொருள் விநியோகம் செய்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று சொன்னால், நீங்கள் யாராவது தெரிந்தவர்கள் கிடையாது, யாரும் உங்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்க அப்படின்ற விஷயம் தெரிந்தால் 18 18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அதுபோல ஒருவருக்கு புனர்வாழ்வு அளிக்க விரும்புகிறீர்கள், அவர்கள் போதைப் பொருள் கடுமையாகி சிக்கி தவிக்கிறார்கள், 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது சனதா ஸ்டீல். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது கடத்தொழில் சார்ந்த உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், GIT பைகள், பெயிண்ட் பைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மிஸ் பண்ணாம நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு விஷயம் இருக்குது, சில கட்டுப்பாடுகள் சட்டங்கள் வந்த பிறகு நாங்கள் கட்டாயம் மதிக்க வேண்டும் இல்லையா? இல்லை என்று சொன்னால் அது ஒரு நேரத்தில் அது சட்டத்துக்குள் வாங்கப்பட்டு தண்டனைக்குரிய குற்றமாக மாறும். உடனடியும் நாடு தழுவிய ரீதியில் பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லஞ்ச் ஷீட், அதே போல சிலி சிலி பொலித்தின் பைகள் தெரிஞ்சனே, அது தொடர்பான 104 விதிமீறல்கள் நுகர்வோர் விவகார சபையினால் இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 15 பாத்தீங்கன்னா 22 மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த சோதனை நடத்தப்பட்டுகிறது. தன்போதுதான் லஞ்ச் ஷீட் 43 விதிமீறல்களுக்கு அமைய சிலி சிலி பைகள் தொடர்பில் 58 விதிமீறல்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. 2019 29 வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 70 இலக்க கட்டளை நடைமுறைகளில் அமையாகவே அந்த லஞ்ச் ஷீட் மற்றும் உணவு சுற்றுப்பாடுகளுக்கு நீங்கள் கட்டாயம் இவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் உத்தரவிடப்பட்டது. அதே போல 2025 அக்டோபர் 1 வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது அந்த சிறு சிறு கவர்கள் வழங்கும் போது நுகர்வோர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட முடியாதுன்னு சொல்லி வழங்கப்பட்டது இல்லையா? அவையெல்லாம் இப்பொழுது பிடிப்பட்டு இருக்கிறது. நாங்கள் சட்டங்கள் வரும்போது நாங்கள் கொஞ்ச காலம் மெயின்டைன் பண்ணும், அதுக்கு பிறகு மறந்துடும் இல்லையா? ஆனால் அது அரசாங்கம் மறக்காது. ஒரு நேரம் வரும்போது சட்டம் தன் கடமையை செய்யும். சிரியா நாட்டுக்கு நாங்கள் போக போறோம். சிரியா நாட்டுக்கு ஊர்களாம் கூட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்று ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் நடைபெற்று கொடுக்கிறோம். தெரியும், இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா 2011 முதல் பாத்தீங்கன்னா 2024 வரை உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே இந்த உள்நாட்டு போரில் பாத்தீங்கன்னு சொன்னா வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் உட்பட்ட பல்வேறு ஆயுத கிடங்குகள் எல்லாம் அங்கங்கு இருக்கிறது. அவ்வப்போது வெடிப்பது வழக்கமாக இருக்கிறது. இங்கே ஆக உயிர் சேதங்களும் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் நாட்டில் வடக்கு பகுதியில் இருக்கின்ற அலப்போ மாகாணம் அல் இஸ் நகரில் ராணுவ படைத்தளம் ஒன்று இருக்கிறது. இந்த ராணுவ படைத்தளத்தில் ஆயுத சேமிப்பு கிடங்கு இருக்கிறது. இந்த ஆயுத சேமிப்பு கிடங்கில் இன்று பயங்கர வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 4 படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தீயணைப்பு படையினர் அங்கு வந்து விரைவாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் அங்கே ஆயுத கிடங்கு சொன்னால் தெரியும் பல ஆயுதங்கள் இருக்கும், அதெல்லாம் வெடிக்கப்படும் போது ஒன்று வெடிப்பட்டு பெரிய ஒரு வெடிப்பாக மாறும். சரி, இதை பற்றி மேலதிக தகவல்கள் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் இப்போது 8:46.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 இதர பரிசுகளையும் பெறுங்கள். 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஸ்டடியாக வந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் அட்லி. இயக்குனர் அட்லியை பொறுத்து மட்டும் 2010 இந்திரன் திரைப்படம், 2012 நண்பன் ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் சங்கரிடம். இதுதான் அவருடைய ஆரம்ப காலம்.

0: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிங்கப்பெண்ணை அப்படின்னு உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு திறமையான விளையாட்டு வீரனை, நல்ல புத்திசாலி மாணவனை உருவாக்க வேண்டும் சொன்னா நாங்களும் சில வேலைகள் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் இல்லையா? காரணம் இப்பொழுது குட்டீஸ் பாதினா வித்தியாசமா சிந்திக்கிறாங்க, நிறைய விஷயங்களை பாக்குறாங்க, நிறைய விஷயங்களை கேட்கிறாங்க. சோ அவங்களுக்கான வித்தியாசமான திங்கிங்ஸ் வருது. சோ அதை கேட்டால் போல நாங்களும் அவர்களுக்கு சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் இல்லையா? அதுதான் நான் சொல்றது. இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன் மனவளர்ச்சி மற்றும் மூளைய செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய முக்கியமாக 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டீஸ்களுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு என்று சொன்னால் ஆங்கர்பீடியா ப்ரோ MFGM. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். ஜனதா சீல்ஸ், உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா சீல்ஸ் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அங்க நீங்க ஜனதா சீல் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடத்தோல் சார் உபகரணங்களா இருக்கலாம், கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், அதே போல பெயிண்ட் வகைகளா இருக்கலாம். நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. போடுது அதே போல நீங்க பயப்படாம பொருட்களை வாங்க முடியுது. உறுதியான பொருளா இருக்குமா, இது ஒரிஜினல் பொருளா இருக்குமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வரும் இல்லையா? நாங்கள் சாதாரண கடைகளை போய் வாங்கும் போது எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். வாங்கி கொண்டு போய் உடஞ்சி என்ன செய்யறது, திரும்ப எடுப்பாங்களா அப்படின்னு பல கேள்வி இருக்குது. சோ இந்த ஜனதா சீல் அப்படின்னு சொல்றது ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் நாமம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்போதுமே நம்பிக்கைக்குரிய ஒரு நாமமா இருக்கிறது, மக்கள் மத்தியில் நம்பிக்கைக்குரிய ஒரு நாமமா இருக்கின்ற இந்த ஜனதா சீல் மூலமாக நீங்கள் பொருட்களை கொள்வனம் செய்யும் போது உங்களுக்கு அதீத பாதுகாப்பும் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமா இருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:56.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்.

0: ஒலித்தோய்கின்ற பாடல் மண்டாடை திரைப்படத்துக்காக. நேரம் இப்போது 9:01. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கலனிகாம மற்றும் தொடாங்கொட ஆகிய இடங்களுக்கிடையில் வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது. மாத்தறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் வேறு சில வாகனங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 6 மோட்டார் வாகனங்களும் 2 பேருந்துகளுமே இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளது. இந்த விபத்தில் 6 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்காள விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை குறைந்த அழுத்த பிரதேசத்தை நோக்கி வீசும் காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணம் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கரபியன் கடலில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க தெற்கு கட்டளையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கரபியனில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் பாதைகளில் இயங்கிய அதிவேக படகு ஒன்று மீது மேற்கு அரைக்கோள் கூட்டுப்படப்பிரிவு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. குறித்த படகு போதைப் பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான படகு வெடித்து சிதறும் காட்சியை கொண்ட காணொலியும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் போதைப் பொருள் கடத்தல் குழுக்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை எதிர்த்து போராடுவதற்காக மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாடுகளை உள்ளடக்கிய அமெரிக்காவின் கவசம் என்ற புதிய பாதுகாப்பு கூட்டணியையும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை,

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 அந்த லெவல் லிங்கில் எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாக அணிந்து கொண்டு நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0112-7175-0001 அல்லது 0112-7175-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அணிந்து கொள்ள முடியும். 0760-4-7-102-6 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட். நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்,
1: நிலா காயும் நேரம் சரணம்,
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மன

கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: கேட்டு ரசித்தும் சந்தோஷமாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், பரம்பரைக்கு அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னா, அதாவது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டையோ ஒரு கட்டிடத்தையோ முதலையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் அந்த கம்பி அவ்வளவு உறுதியானது. நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும், மெல்வா கியூஎஸ்டி கம்பி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கள். சரிதானே? அதே போல உங்களுக்கு தெரியும், டேக்கியா எடுத்துட்டோம் சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் டேக்கியா வேலைத்திட்டம், அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய நாள் கொடப்பிட்டிய தேசிய பாடசாலையிலிருந்து எங்களோட 22வது செயல் திட்டத்திலிருந்து எங்களுடைய அறிவிப்பாளர் விஜய் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஸ்வர். அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து சுவாதீன ஊடக வலையமைப்பு முன்னெடுத்திருக்கும் மிகச்சிறந்த வேலைத்திட்டங்களுக்கு ஒன்றான டேக்கியார் வேலைத்திட்டமானது இந்த 22வது வேலைத்திட்டமாக அக்குரஸ்த நகரிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்குரஸ்த குடப்பிட்டிய தேசிய பாடையில் எங்களுடைய வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 22வது வேலைத்திட்டமாக இந்த நாள் நாங்கள் காலை பொழுதில் இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு வேலைத்திட்டமாக இன்றைய நாளிலும் மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். அக்குரஸ்த கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இன்றைய நாள் கொடப்பிட்டிய தேசிய பாடசாலையில் எங்களுடைய வேலைத்திட்டமானது காலை பொழுதில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் காலநிலை சற்று மோசமாக இருந்தாலும் மழையோடு கூடிய காலநிலை நேற்றிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் 11 பாடசாலைகளிலிருந்து சுமார் 720க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கான இந்த வீதி நாடகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் கருத்தரங்குகள் செயலமர்கள் மூலமாக இன்றைய நாளிலும் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை நாங்கள் போக்குவரத்து போலீசார் மூலமாக வழங்குவதற்கு தயாராகி இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், அதே போல கல்வி அமைச்சு, இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதே போல இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பியாபஸ்ட் காப்புறுதி நிறுவனம் எங்களோடு நடந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் கொடப்பிட்டிய தேசிய பாடசாலையில் 3 மணி வரை எங்களுடைய வேலைத்திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டமும் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்த மனுச்சாலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி.
0: தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நல்ல ஒரு பாடல் வருகிறது, நல்ல ஒரு வைபான பாடல் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். முத்து திரைப்படத்துக்காக வருகிறது ரஹமான இசைகள். வைரமுத்து அவர்கள் வரை எழுத்த

0: பயன்படுத்த இன்றைய நாள். இன்றைய நாள்
1: உலகம் முழுவதும் அமைதியின் முக்கியத்துவத்தை நினைப்பூட்டும் ஒரு முக்கியமான நாள்தான் இன்றைய தினம். செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இன்றைய தினம் உலக அமைதி தினம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய அமைதி மற்றும் வன்முறையற்ற வாழ்வை வலியுறுத்தும் நாளாக கடைபிடிக்கிறது. 1981ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபை சர்வதேச அமைதி தினத்தை அறிவித்தது. அதன் பின்னர் 2001ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி சர்வதேச அமைதி தினமாக நிரந்தரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் உலக நாடுகளுக்கு இடையிலான அமைதியை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி, ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதுதான். அமைதி என்பது போரும் வன்முறையும் இல்லாத நிலை மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் மதிப்பது, கருத்து வேறுபாடுகளை வன்முறையின்றி தீர்த்துக் கொள்வது, மற்றவர்களின் உரிமைகளை மதிப்பது என நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே அமைதியை உருவாக்க முடியும். நாம் பேசும் ஒரு நல்ல வார்த்தை, நாம் மன்னிக்கும் ஒரு தவறு, நாம் நீட்டும் ஒரு உதவிக்கரம் கூட ஒருவருடைய வாழ்க்கையில் அமைதியை உருவாக்க முடியும். இந்த உலக அமைதி தினத்தில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புவோம். அந்த அமைதியின் தொடக்கம் உலகத்தின் வேறு எங்கோ அல்ல, நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். உலக அமைதி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த நல்வாழ்த்துகள்.

மழை நேரத்தில் நல்ல பாடல்னா துளி துளி துளி மழையாய் வந்தாலே பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதின் உற்சாகமாக வணக்கம் வசந்தம். வாழ்வி நிதர்சனம் எங்கிருந்தாலும் மனதில் கொள்ளுங்கள். நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? கை கொடுத்தால் மாத்திரமே நாங்கள் இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய முடியும். ஆக நீங்கள் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். அதாவது போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக 18 18 அழைப்பினை ஏற்படுத்துங்க. அது போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் உதவ போறீங்க அப்படின்னு சொன்னால் 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போ இருக்க குட்டிஸ் பாத்தீங்கன்னா என்னங்க இப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க? நாங்க ஒரு கேள்வி கேட்டு நமக்கு பதில் சொல்ல முடியுதா? என்ன கேள்வி கேட்கிறாங்க? அந்த வடிவேல் மாதிரிதான் சரியா? சோ அந்த மாதிரி யோசிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் இன்னும் இன்னும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? சரியா, சப்போர்ட் பண்ணணும் எப்படி? கைதட்டி சப்போர்ட் பண்றது. அதை விட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நீங்க கொடுக்க வேண்டும். அதான் சொல்றேன், இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, மன வளர்ச்சி, அதே போல செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த Anchorpedia Pro MFGM. ஆக நீங்க இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இன்னும் இன்னும் அவர்களுக்கு உத்வேகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிகளுக்கான ஸ்மார்ட் தயாரிப்பு சொன்னால் அது Anchorpedia Pro MFGM தான். கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்டை பார்க்கும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும். அதேபோல தரமான பொருட்களை நியாயமான விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மிஸ் பண்ணாம நீங்க எப்போதுமே மறந்துடாதீங்க ஜனதா ஸ்டீல் போறது. சரிதானே? அங்க போனீங்க எல்லா வகையான பொருட்கள், அதாவது கடத்தொழில் சார் உபகரணங்கள், கட்டிய உபகரணங்கள், பெயிண்ட் வைகள், அதே போல GIT வைகள் எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு பொருட்கள் அங்க இருக்கும்போது அங்கங்க கடைகடையா ஏறி நீங்க ஏன் மாற்றல் படுறீங்க? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதர்வன் அடிப்பில் வந்த ஒரு திரைப்படம் தான் கணிதன். இந்த கணிதன் திரைப்படம் 2016 வெளிவந்த திரைப்படம். அது சரி, அது பாத்தீங்கன்னா ஒரு புலனாய்வு பத்திரிகையாளராக இதெல்லாம் நல்ல ஒரு படம், இந்த படத்தை பத்தி நான் ஏன் இப்ப பேசுறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா? சில திரைப்படங்கள் அதே காட்சிகளா வரும்போது அரண்டடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிப்பீங்க. பாருங்க, கம்பஹா இம்புல்கோட பகுதியில் ஒரு வாடகை வீடு ஒன்றில் போலி பட்டச்சான்றிதழ், உத்தியோகபூர்வ ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகள் பறித்த ஏராளமான பொருட்கள் அங்கே கையிடப்பட்டிருக்கிறது. இதில் ஈடு போலி செய்திகள், போலி செய்திகளை போலி சான்றிதழ்களை வழங்கி 27 இளைஞர் ஒருவர் இப்பொழுது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பா காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தங்காளையைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 35,000 ஒரு வாடகை வீட்டு தான் வாங்கியிருக்காரு. வாடகை வீட்டில் வாங்கி இந்த விஷயத்தை செய்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோதனையின் போது கிடைக்கப்பட்ட விஷயங்கள் 2 கைபேசிகள், 2 மணிக்கணிகள், அதே போல அச்சுப்பொறி, அதே போல 3 35 போலி சான்றிதழ்கள், பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களின் 51 உத்தியோகபூர்வ முத்திரைகள் மற்றும் 3 புடைப்பு முத்திரைகள் என்று காவல்துறையினர் ஏராளமான விஷயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன சீல் வச்சிருக்காரு தெரியுமா? பாருங்க, இறைவரி திணைக்களம், பரீட்சை திணைக்களம், பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, கலனி, மொரட்டுவ, ருஹ்னு, ரஜரட்ட, வயம்ப மற்றும் ஊவா வெல்லச உள்ளிட்ட பல அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் தொடர்புடைய முத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஐயா செட்டுபீர் அடிச்சு கொடுத்துருக்காரு. நீங்க போயிட்டு வாங்க ராஜா வெளிநாட்டுக்கு சொன்ன மாதிரிதான் கடந்த ஒரு வருட காலமாக மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மோசடிகள் சந்தேக நபர் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாக போலி சான்றிதழ் மூலமாக 25,000 முதல் 50,000 வரை வந்து இவர் விற்கப்பட்டிருக்கிறார், விற்பனை செய்திருக்கிற சான்றிதழ்களை. இதில் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு போலி சான்றிதழுக்கு பாத்தீங்கன்னா 4,00,000 வரை அவர் விற்பனை செய்திருக்காரு. ஒரு ஜப்பான் போனுமா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் தரோம், ஒரு செட்டு 4,00,000 அப்படின்னு பிசினஸ் பண்ணிருக்கார். இந்த செயல்பாடு மூலமா பாத்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 200 பேர் வரை வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. கணிதன் படம் ஞாபகம் வரும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இதே படம் தான், இதே கதை தான். அந்த படத்தை பார்த்து இவர் செய்தாரு தெரியா? சரி, இப்ப சந்தேக நபர் விசாரணையின் போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். இப்ப காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவாங்க. எக்கலை காவல்துறையினர் தான் இது பற்றிய மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆக இது போன்ற நடவடிக்கைகள் உண்மையிலேயே சரியான ஒரு நபருக்கு சரியான இடத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அதே போல தவறான ஒரு சர்டிபிகேட் மூலமாக, போலியான செருப்பின் மூலமாக அந்த வேலைக்கு சென்றால் அவர் சரியாக வேலை செய்ய மாட்டார் இல்லையா? சரியா வந்தவங்களுடைய வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி போலியான செருப்பின் மூலமாக வந்தா எப்படி இங்க வேலை பண்றது? ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? சரி, கணிதன் படத்துல ஒரு பாடல் கேட்போம்.

0: ஒரு நல்ல வீடு கட்ட போறேன் போரேஷனா, நான் வீடு கட்ட போறேன், பரம்பரைக்கு அந்த வீடு உழைக்க வேண்டும். எஸ் கட்டுக்கு பிரதர், நல்ல விஷயம் தான், ஆனால் சரியான கம்பிகளை பயன்படுத்தி கட்டுங்க. நான் சொல்வது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க வாங்கி பாவித்து கட்டினீங்கன்னு சொன்னால், நாங்கள் வயது போன பிறகும் எங்களுடைய பிள்ளைகள் வயது போன பிறகும் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் போதும் அந்த வீட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கும், சரிதானே? அப்படியான உறுதியான கம்பிகள் தான் அந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். ஆக நீங்கள் கேட்டு வாங்கல் மெல்வா கியூஎஸ்டி கம்பி சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களை, சரிதானே? அப்ப மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்கள் எப்போதும் கேட்டு வாங்குங்கள் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன ஒரு செய்தியுடன் நான் நேர விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி பல போராட்டங்கள் மூலமாக அவருடைய தன்னுடைய விருப்பத்தையும் அதே போல அதிருப்தியும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வருகின்ற 27ஆம் தேதி இம்ரான்கானின் கட்சியாக பாகிஸ்தான் தஹ்ரிக் இ இன்சாப் இது தொடர்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் தெரிய வந்து இந்த விஷயம் கொஞ்சம் கசிந்து இந்த விஷயம் தெரிய வந்தால் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டுகிறார். அதாவது பொது அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என்ற அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை ஏற்பட்டுகிறது. பஞ்சாப் பொது ஒழுங்கு சட்டத்தின் கீழ் அவரை 30 நாட்கள் வரை காவலில் வைக்க லாகூர் துணை கமிஷனர் உத்தரவிட்டிருப்பதாக இப்பொழுது செய்திகள் கிடைக்கப்பட்டுகிறது. பார்க்கலாம் இதை பற்றி மேலதிக தகவல்கள் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேரம் இப்போது 9:49.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
0: என்னை வசந்தத்தின் ஸ்டார் அத்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் அட்லியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் மூலமாக கொஞ்சம் திரைப்படமானாலும் தன்னுடைய பெயரை சரியாக பதித்துக் கொண்டவர். ஆரம்பம் 2013 பாத்தீங்கன்னா ஆர்யா, நயன்தாரா, ஜெயம் ரவி மற்றும் ஜெய் நஸ்ரியா நடிப்பில் வெளிவந்த ராஜா ராணி திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் இயக்குநராக அறிமுகமாகிறார். திரைப்படம் பாத்தீங்கன்னா விமர்சனம் மூலமாகவும் அதே போல வசூல் ரீதியாகவும் வரவேற்பை பெற்றது. அதுக்கு பிறகுதான் இந்த தளபதி விஜயோட கூட்டணிகள் தான் அட்லி இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகராக தெரிந்தார் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இன்றைய அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கின்ற அதே வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பாடலும் வரப்போகிறது. அவர் இயக்கிய திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகிறது. இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் அட்லி.
1: திரை உலகின் நட்சத்திரம் இதே வேலையா போச்சு.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். சரி, நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
1: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாகல் அளிக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
2: மெல்டால் தலி வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: நன்றி போனி ஸ்நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
5: அறிமுகப்படுத்திய 5 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம்.

0: மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபோட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழை வீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர் ஆகும். கூடுதலாக கேகாலை மாவட்டத்தின் கலுப்பகன பகுதியில் 95.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நொவரலியா மாவட்டத்தின் மஸ்கலியா பகுதியில் 85.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. மேல் சபர்கமுக மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும், கண்டி, நொவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சுமார் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் புதிய மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அபாயகரமான பகுதிகளாக காலி மாவட்டத்தின் நெலுவ, களுத்துறை மாவட்டத்தின் வளலாவிட்ட, கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக்கி கோரலை, கேகாலி மாவட்டத்தின் மாவனெல்லை, திரணியகலை, அரநாயக்க, யாட்டியான்தோட்டை, தெஹியோவிட்ட, நுவரலிகா மாவட்டத்தின் நோர்வோட், கொத்மலை கிழக்கு, அம்பகமுவ, கொத்மலை மேற்கு, ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி ஆகிய இடங்களும், அவதனமாக இருப்பதற்கான 2ம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேசங்கள் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்கை, காலி மாவட்டத்தின் நாகோட, தவளம, களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்து நுவர அகலவத்தை, புலத் சிங்கள இங்கிரிய, கண்டி மாவட்டத்தின் கங்கைகல கோரலை, உடப்பலாத்து, கேகாலி மாவட்டத்தின் வரக்கப்பல, புலத்கொகுப்பிட்டிய, கலிகமுவ, கேகாலை, ருவன்வல்ல, மாத்தறை மாவட்டத்தின் அத்துரலிய, கொடப்பல, அகுரச, பிட்டபத்தர, நுவரலியா மாவட்டத்தின் தலவக்கலை, ரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுல, குருவிட்ட, அயகம, நெவித்திகள, கலவானை, எலப்பாத் ஆகிய பிரதேசங்களுக்கும் 2ம் கட்ட அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: எரிபொருள் விலை ஒரு வாரத்துக்கு மேலான காலத்துக்கு பின்னர் குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போருக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காணும் முயற்சிகள் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை சரிந்துள்ளது. இதன்படி பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று விலை 2.16 டாலர்களால் குறைந்து 101.71 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் விலையும் 2.15 டாலர்களால் குறைந்து 98.15 டாலர்களாக காணப்படுகிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் விநியோகத்தில் ஓரளவு மீட்சி ஏற்பட்டுள்ளதும் விலை குறைவுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய மகுடமே.
4: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய், அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் FM.
7: ராகங்கள் 16ம் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: புது ராகமாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சி இன்று திங்கட்கிழமை உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க காத்திருக்கின்றது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக சரோஜினி, வணக்கம். வணக்கம் சரோஜினி வந்திருந்தாங்க, இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது. வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் கிருபாகரன் சார் அவர்கள், நான் மருதமணி அப்படின் நாக்கு.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கிறீங்க.
1: ஆமாம் சார், நீங்க எனது ஈர கொழுந்து சார்.
0: கொழுந்து
1: அபிலாஷன் பழகி விட்டார்.
0: அதுதான் பார்த்தேன், எங்கிட்ட ஈர கொலை அப்படின்னு அடிக்கடி.
1: ஆமா
0: சரி, சொல்லுங்க அப்துல் நாசர். ஊர் பக்கம் மழையா வெயிலா?
1: ஊர் பக்கம் மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது, மழை இல்லை, வெயில் விழுகிறது. ஆனா முழுவீட்டோட உரிக்கிறது, முழுவீட்டோட உரிக்கிறது, அவ்வளவு வெயில்.
0: ஓ, அப்ப நீங்க கூடுதலா குனிஞ்சு கொண்டே நடந்து கொண்டு இருக்கீங்க அப்படியா? சரி நாசர், இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமாம், பாடலை கேட்பது இருக்கு. மருதமனை பாக்கியத்து ஸ்டாரி யாதி ஏஎன்எம் சஜிவான் மற்றும் எச் எல் நஜ்முடீன் மசு, பரகத் லேக் பணிப்பாளர் ஜமால் ஜேஎம், முகமது சாலி, சுட்டுக்கடை புகாரி சின்னா ஆகியிருக்கதா.
0: நன்றி, நிகழ்ச்சி எடுத்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இருந்து கூடலாம் வசாந்து வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மங்கையரசி குறிப்பிட்டுகிற தேவலி யாழ்ப்பாணத்திலிருந்து தாஷினி இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற தேவலி. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, நான் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா அணிந்துக்கிறாங்க. மலாங்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை திருநீகலையிலிருந்து கிருஷ்ணவேணி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு புலன் அறுவையிலிருந்து பூவன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க. கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். இதேவேளை கிருபான்னா உங்களுக்கு நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் வந்துகிறார், ரிம்சான் வந்திருக்கின்றார். வேர்வடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற இதேவேளை ஆனல்டு கிருபா அணிந்துக்கின்றார். ஹெவ்லக் ரோடு டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை குட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மருதமனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார். அன்பு மனைவி ரிஃபானா, மகன் ரிஃபாத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சின்னதிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேரில் நானும் ஒருவர் எட்டையாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைசர் இணைந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க. நான் வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. உண்மையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஹட்டன்ல இருந்து மாலா வந்துக்கிறாங்க. அதே போன்று கொழும்பு 5 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். ஆரியம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சிங்கனியா ஜுருதீன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள், இடைக்கால பாடல்னு சொன்னாவே ரொம்பவும் பிடிக்கும், அதுவும் ராகம் சுகமானது பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அந்தோனி ஜூடு வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பதுளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈடன் வந்திருக்கின்றார். கொக்கிவில் சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. மட்டக்கிளப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக நசூர் தெரிவித்துக்கிறது. இவளை அக்கறைப்பற்ற ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கிறது. இவளை ஹரோலினா ஆகாஷ் வந்துக்கிறாங்க. வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்களண்ணா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் இணைந்துக்கிறாங்க. பாலா சுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா இணைந்துக்கிறார். இதேவேளை வணக்கம் கிருபானா, நான் பன்னீர் இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் ஊர்வடவத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இதேவேளை பூனாகலை ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க. நான் ரஞ்சன் இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு புசலாவிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்துக்கிறாங்க. மூதூர் பிரிதோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மாவனல்லையிலிருந்து நிசா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகும் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:30. இப்போ நிகழ்ச்சியில் சரீஃபா, வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா? சரி, அப்ப உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஒன்றை இப்ப பாடி காட்ட வந்துக்கிறீங்க, அப்படியா? பாடலை கேக்குறதுக்கு வந்தா பாட சொல்லி சொல்றீங்க. சரி சொல்லுங்க, மேலாம் முடிஞ்சது, இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். ஆமா, இப்பதான் கோலத்துக்கு புள்ளி வச்ச மாதிரி இப்பதான் தொடங்குது, முடிஞ்சாச்சான்னு கேக்குறீங்க. சரி சொல்லுங்க சரீஃபா, நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க.

0: பெருளையின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:48. இந்த நேரம் சாந்தா, வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கு.
0: அழைப்பு உடனே கிடைச்சிருச்சு, அந்த சந்தோஷம். அப்படியா?
1: ஓம் அண்ணா.
0: ஆஹா, அதானே, தொடர்ந்து முயற்சி செய்தாலும் சில நேரங்கள் இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, ஆனா கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு அதிர்ஷ்டம். அப்படியா? சரி, சொல்லுங்க சாந்தா. இப்ப வேலையெல்லாம் முடிச்சாச்சு? வந்த கதியில நகர்ந்து கொண்டிருக்கு. சரி, சொல்லுங்க நிகழ்ச்சியில நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சாந்தா?
1: உங்களுக்கு
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்க.
1: நன்றி.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:53. இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். கமல் வந்திருக்கின்றார் அவிசாவில போர்த்பேட்டியாவிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பிரியா, ரூபி, கவின், ஜசா, ஹஜன் மற்றும் தர்சினி துஷாந்தினி ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரொம்ப சந்தோஷமா சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கஜன் வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள். நான் முழங்காவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக விஜிதா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வசீம் குறிப்பிட்டுகின்றார். தோப்பூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேர்னட்ஸா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக முனாஸ் தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் மோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளோடு அப்புத்தலை தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜமுனா குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். கல்முனையிலிருந்து ஜனா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். எஸ் பரமானந்த வசீஹரன் இணைந்திருக்கிறார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கடுவலையிலிருந்து மனோஜ் வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி மனோகரன் குறிப்பிடுகிறது. இவளை நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் வந்திருக்கின்றார். இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வசந்தம் எஃப்எம் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரூபா வந்துக்கிறாங்க திமோதரையிலிருந்து. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் சுதன். ரொம்ப மழை இறைச்சல், வசந்தத்தின் இசை முழக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அக்கறைப்பட்டு அப்துல் காதர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். கமல் ராஜ் வந்திருக்கின்றார். நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் மலைப்பட்டியிலிருந்து சதா ஜோதி இணைந்துக்கிறாங்க. பூர்வடவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? தித்திக்கும் திங்கள் திகட்டாத பாடல்கள், பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று திறனியகிலிருந்து ஜனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். மீனகை எழுந்துக்கிறாங்க. வண்டாரவளை எல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மொரீன் வந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ருவான்வெளியிலிருந்து ஷியாலினி வந்துக்கிறாங்க. அத்தனை உருவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: துப்பாக்கி சூடு நடத்தி இருவரை கொலை செய்ய முயன்ற இரண்டு சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 4 சந்தேக நபர்களை அத்துருக்கிய போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 17 கடந்த 8 அத்துருக்கிய போலீஸ் பிரிவில் இந்த கொலை முயற்சி சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன்படி குறித்த சம்பவங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் அவருக்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய மேலும் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21, 24, 41

0: மற்றும் 45 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் பாதுக்க, பண்டாரக்கம, முரந்தொட்டுவ மற்றும் அலுபமுல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரிடமிருந்து கைக்குண்டொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வளையங்களுக்குட்பட்ட 13 தமிழ் மற்றும் சிங்கள மொழி பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியா வளையத்தின் 156 பாடசாலைகளில் 4 பாடசாலைகளுக்கும் ஹட்டன் வளையத்தின் 150 பாடசாலைகளில் 9 பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வலய கல்வி பணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் வலய கல்வி பணிப்பாளர்களினால் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமையவே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதுடன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் வளையங்களின் ஏனைய பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று நடைபெறும் என்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் மேலும் தெரிவித்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: சீனாவின் ஹங்சோ நகரில் உள்ள ரோபோ பயிற்சி நிலையத்தில் 2 மாதங்கள் கடுமையான பயிற்சி பெற்ற 4 ரோபோக்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக பட்டம் பெற்றுள்ளன. குறித்த ரோபோக்கள் வழிகாட்டுதல், ஆய்வு மற்றும் பியானோ வாசித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள இந்த 4 ரோபோக்களும் சீனா மற்றும் தென்கொரியாவில் உள்ள பல்வேறு துறைகளில் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழில்நுட்பத் துறையில் வேகமாக முன்னேறி வரும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ரோபோக்களின் பயிற்சி மற்றும் பட்டம் அளிப்பு நிகழ்வு அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் பதூதீன் வணக்கம்.
1: மருதமுனையிலிருந்து வந்திருக்கின்றேன். வணக்கம், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். வேலைகளை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? அப்படியோ, சரி. அப்ப இப்ப வந்து வராத விருத்தம் எல்லாம் வந்த மாதிரி நமக்கு இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து அந்த டெஸ்டிங்குக்கு போறேன்னு பாருங்களேன். அதான் திடீர்னு தெரியுற கண் தெரியுது இல்ல, நல்லா பார்த்த கண் நல்லா பார்க்க முடியுது இல்ல, திடீர்னு கொலஸ்ட்ரால் கூடின மாதிரி இருக்கு, சுகர் குறைஞ்ச மாதிரி இருக்கு, என்னதான் அப்படி ஒரு பதட்டமும் நமக்கே புரியலையப்பா. அது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக முடியும். சரி, அப்ப இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் இல்ல தானே, அதனால வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டேன். சரி, சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி.
1: நேரத்தில் பாடலை கேட்பது எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கத்தின் அப்துல் நாசர், பாடலுக்கு கமலன், ஆதித்யன் மற்றும் முருகையா. இந்த நேரத்தில் வசந்தங்கண்டு கொட்டிக்கு மாநிலம் இன்றைய பிறந்த நாள் உண்டு சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: அதில் நிரோச தம்பதிகளின் செல்வ புதல்வன் முகமது விலா தனது பிறந்த நாளை இன்று இல்லத்தில் விமர்சியாக கொண்டாடினார். இவரை குடும்பத்தோடு நாங்களும் இணைந்து வசந்தம் எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி. நிகழ்ச்சியில் நன்றி சார்.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் மஸ்கேலியாவிலிருந்து சேகர் இணைந்திருக்கின்றேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறந்து ஒரு பதிவினை பதிவு செய்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. இப்போ இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள். நான் மட்டு நகரில் இருந்து கோகுல்நாத் இணைந்திருக்கின்றேன். அத்தனை பாடல்களும் சூப்பர்ப, வாழ்த்துக்கள் கிருபாண்ணாக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஃபி வந்திருக்கின்றார். அருள் மேரி வந்துக்கிறாங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். எங்கெல்லாம் போயிருந்தீங்க அது மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்களே. பூநாகரில் இருந்து வந்திருக்கிறதாக சொல்லிக்கிறீங்க அருள் மேரி. தொடர்ந்தும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்க. மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். அதிகாலை நிலவோடு ஆரம்பமான திங்கள் ராகம் சுகமானது, ரொம்ப சந்தோஷம், பாடல் தொகுப்புகள் அருமை, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி பட்டித்தடல் வடிவேல் குறிப்பிட்டிருக்கின்றார். கனகரத்னம் அடைந்திருக்கின்றார். சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து மித்திரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரயா அணிந்துக்கிறாங்க. மஸ்கேலியா அஜித் வந்திருக்கின்றார். பாட்டு தலைவர் அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப இனிமையாக செமையா இருக்கிறது, பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வட்டவளையிலிருந்து பார்த்தீபன் அணிந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். ரோஜா வந்திருக்கின்றார். பாடல் தெரிவுகள் அருமை, என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புதுக்குடியிருப்பு நஃபீர் நடந்திருக்கின்றார். நாவலப்பட்டியில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணசாமி வந்திருக்கின்றார். நஸ்லியா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹாப்டன் நவீன் வந்திருக்கின்றார். பைரூஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் அருள்மொழி இணைந்திருக்கின்றேன் பருத்தித்துறையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ப்ரோ, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகின்றார். என் கே வேணி வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை லங்கா ஹோட்டல் ஆமர் வீதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்வர் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிய பாடல் தெரிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மாளிகாவத்தை சந்திரா குஷன் பேக் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் தெரிவித்துக்கிறது. இவளை தேவி ஜோகேஸ்வரன் நடந்துக்கிறாங்க. நினைக்கின்ற பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி முறையின் வந்துக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:39.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 22ஆம் தேதி மொரவாக்க கீர்த்தி அபே விக்ரம தேசிய பாடசாலை டெனியாய டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு.
6: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
7: காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:45. இந்த நேரம் சகுந்தலா தேவி, வணக்கம். நல்ல சுகம், ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு.
1: ஆமா, சமையல் முடிஞ்சிருது. அப்ப உங்களோட காய்ச்சிட்டு சாப்பிடலாம். 1 மணிக்கு
0: நேற்று மழை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் யாழ்ப்பாணம்.
1: ஆமா ஆமா, அதாவது நல்ல மழை. நேற்று 1 மணிக்கு ஒழுங்கிட்டு வாங்கின மழை, இன்னும் தான் விட்டுச்சு. துலாஞ்சு 10 மணிக்கு தான் முடிஞ்சது.
0: அப்படியா?
1: ஓ, நீங்கெல்லாம் அனுப்பி இருக்கீங்க.
0: அதான் மழை வேணும் மழை வேணும்னு சொல்லி சொன்னீங்க தானே.
1: ஓ, நான் இப்ப கேட்டேன், தந்திகள் பிரச்சனை இல்ல.
0: இது நம்ம தியேட்டர்ல நான் கேள்விப்பட்டேன். நான் தான் அதோட பெரிய ஒரு பிரச்சனை போனேன் சொல்லி. ஆமா, அது வந்து போலியோ கவிதையே போலியாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனா அப்படி செய்திருக்க கூடாது தானே?
1: ஏன்னா அப்படி செய்திருக்க கூடாது. பாவம் தானே அந்த பிள்ளை. என்ன காது வருமெண்டு தான் கேட்டா கவிதை வந்து அழுது கொண்டே இருந்தான் நேற்று.
0: இப்படித்தான் பல இடங்களையும் நடக்குதோ.
1: ஓ, பல இடத்துல அவளால நம்ப
0: அண்ணாந்தே இருக்குது போல இருக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் ஏமாந்தது ஏமாந்தது தானே. பில்லாக்குதானே இப்ப 10 லட்சம் கிடைச்சதுக்கு ஏதாவது குடுக்க சொல்லுவான். இனியாவது
1: என்ன கவனம் தம்பி, எங்களை ராதன் குடும்பத்துக்காகவும் சங்கதி குடும்பத்துக்காகவும் தம்பி குடும்பத்துக்காகவும் உங்கள் பாடல் நல்ல பாடல் உண்ட கொள்வரப்புங்க.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பூநாகலையிலிருந்து சஞ்சாய் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களே காத்தான்குடியிலிருந்து முஃபீர் இணைந்திருக்கின்றார். கிருபானா இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவர்களே பெரிய நீலாவணையிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் உடுப்பிட்டி கண்ணா இணைந்திருக்கின்றேன். இன்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அஜய் அகிலன் வந்திருக்கின்றார். அர்ஜுனா திருமாலன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். நான் வாழைச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். நட்பட்டி முனை சத்தார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 12 வந்திருக்கின்றார். இன்சாம் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஓல்கோட் மாவட்ட மேக்மிலன் புது சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: கதைக்கு போமா.
1: கோலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ருஃபீனா மற்றும் சங்கர்
2: மஞ்சத்த

92.8 வசந்தம் எஃப்எம். நேரம் நண்பகல் 12 மணி.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வங்காள விரிகுடாவின் தாளமுக்கம் எதிர்வரும் நாட்களில் வலுவடையும் சாத்தியம், 10 மாவட்டங்களுக்கு அனர்த்த எச்சரிக்கை. 23,000 குற்றச்சாட்டுகள் அடங்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு நாளை. தெற்கு அதிவேக வீதியில் 11 வாகனங்கள் மோதி விபத்து, 13 பேருக்கு காயம். திசைகாட்டி அரசாங்கத்துக்கு இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சகோதரி கைது. 3 வருடங்களின் பின்னர் IPL மினி ஏலம் மீண்டும் இந்தியாவில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் தொடரும் கனமழை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு உயர் அனர்த்த எச்சரிக்கையை வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. மேல் சபர்கமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறி மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அனர்த்த எச்சரிக்கை நாளை காலை 7 மணி வரை அமலில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்து மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நேற்று காலை 8:30 முதல் இன்று காலை 7 மணி வரையான காலப்பகுதியில் கேகாலி மாவட்டத்தின் மாலிபட பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 104 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 3 மட்டத்தில் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் 2 மட்டத்தில் மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் பயணிக்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகளுக்கு வளிமண்டலவிய

0: சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கிழக்கு மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடற்பரப்புகளில் நிலவும் குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை அக்கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்பயண நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் தற்போது அப்பகுதிகளில் தங்கியுள்ள மீன்பிடி படகுகளை பாதுகாப்பான கடற்பகுதிகளுக்கு நகர்த்துமாறும் வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வளையத்துக்குட்பட்ட 13 சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. வலய கல்வி பணிப்பாளர்களின் தீர்மானத்துக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நுவரெலியா வலயத்தின் 4 பாடசாலைகளுக்கும் ஹட்டன் வலயத்தில் 9 பாடசாலைகளுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக பாடசாலைகளை திறப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரத்தை பாடசாலை அதிபர்களுக்கு வழங்க வலய கல்வி பணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வளையத்தில் மூடப்பட்ட பாடசாலைகளை தவிர ஏனைய பாடசாலைகளில் இன்றைய தினம் வளமை போன்று கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. கடந்த 2024 செப்டம்பர் 21 தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக தெரிவானார். அதனையடுத்து செப்டம்பர் 23 ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை பிரதமராக நியமித்ததுடன் பாராளுமன்றத்தையும் கலைத்தார். இதனைத் தொடர்ந்து 2024 நவம்பர் 14 நடைபெற்ற 10வது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தின் 159 ஆசனங்களை கைப்பற்றியது. இலங்கையின் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் வரலாற்றில் கட்சி ஒன்று பெற்ற மிகப்பெரிய பெரும்பான்மை இதுவாகும். இந்நிலையில் திசைகாட்டி அரசின் 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு எங்கள் அரசுக்கு 2 ஆண்டுகள் நாட்டுக்கு சுபிட்சம் எனும் துணைப்பொருளில் நாட்டின் பல பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அரசாங்கம் 2 ஆட்சி நாட்டுக்கு மாற்றி தொடர் மக்கள் சந்திப்புகள் பிரதான நகரங்களை மையப்படுத்தி இடம்பெற்று வருகின்றன. அதன் மற்றொரு பொதுக்கூட்டம் நேற்று அக்குருசாவில் அதிகளவான மக்களின் பங்கேற்போடு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றினார். அங்கு தொடர்ந்து உரை நிகழ்த்திய ஜனாதிபதி, ஊழல் மோசடியற்ற ஆட்சி மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் ஆட்சியும் மக்களின் எதிர்பார்ப்பாகும். ஆனால் இதனை இலகுவாக செய்துவிட முடியாது. அதனை செய்யும் போது ஊழல் மோசடிக்கு அடிமையான குழுக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதேபோல் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட குழுக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அவ்வாறானவர்கள் கூறுவது என்னவென்றால், அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வேறுபாடுகளை ஒரு புறம் வைத்துவிட்டு அனைவரும் இவர்களை விரட்ட ஒன்று சேர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் போதே இவ்வாறான விடயங்கள் வருகின்றன. இதுவரை ஊழல் மோசடிக்காரர்களுக்கு தண்டனை வழங்குவது பேச்சளவு மாத்திரம் இருந்தது. இப்போது அது நடைமுறைப்படுத்தப்படும் போது எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசுகின்றார்கள். முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறினார், ஊழல்வாதியா, மோசடிக்காரரா, குற்றவாளியா, கல்வர்களா என்று தேடிக்கொண்டு இருக்க முடியாது. நாம் அனைவரும் இவர்களை விரட்டுவதற்கு ஒன்று சேர வேண்டும் என கூறுகிறார். காரணம், இந்த பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் போது பழைய சமூக அழிவுகர விடயங்களை முன்னெடுத்தவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள். இந்த மாற்றம் அவர்களுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு தெரியும். நாட்டை காட்டிக் கொடுத்தவர்களின் குழுவும் நாட்டை பாதுகாத்த குழுவும் ஒன்றாக ஒப்பந்தம் செய்கின்றார்கள். வேறு எதற்காகவும் அல்ல. இந்த மாற்றத்துக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியாது என்பதாகும். உலக சந்தையில் மசுகு எண்ணெய் விலை அதிகரித்தாலும் இலங்கை மக்களுக்கு எரிபொருள் விலையை அதிகரிக்காது அக்டோபர் மாதம் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி இங்கு மேலும் தெரிவித்தார். பொருளாதாரம், மக்களின் வாழ்வாதாரம், உணவுப் பொருட்கள், பொருளாதார வாய்ப்புகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். சில வரிகளில் சுமை இருப்பது எமக்கு தெரியும். எனவே அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு சில வரிகளை இல்லாது செய்ய எதிர்பார்க்கின்றோம். நாம் திரைசறியை நிரப்பியுள்ளோம். அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை நாம் தற்போது தற்போது தயாரித்துள்ளோம். அதில் மூலதன செலவினத்துக்காக 1,750 பில்லியன் ரூபாய்களையும், டெத்வா மூலதன செலவினங்களுக்காக 250 பில்லியன் ரூபாய் என 2,000 பில்லியன் ரூபாய்களை அடுத்த வருடத்துக்கான மூலதன செலவாக ஒதுக்கியுள்ளோம். வீதிகள், பாலங்கள், மின்சாரம், உட்கட்டமைப்பு வசதிகள் இவை அனைத்தையும் மேம்படுத்த உள்ளோம். இலங்கை வரலாற்றில் மூலதன செலவுகளுக்காக அதிக தொகை ஒதுக்கப்பட்ட வருடமாக அடுத்த வருடம் காணப்படும். மத்திய கிழக்கில் யுத்தம் இடம்பெறுகிறது. மீண்டும் ஏப்ரல் மாதத்தில் இருந்த விலைக்கு எரிபொருள் விலை வந்துள்ளன. இப்போது எமக்கு அது பாரிய அழுத்தம். முன்னர் சிலர் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் ஒன்று எதற்கு என கூறினார்கள். ஆனால் நாம் இந்த முறை உலக சந்தையின் விலைக்கு எரிபொருளை நாம் அதிகரிக்கவில்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆகிய 4 மாதங்களிலும் அரசாங்கம் 100 ரூபாய் மானியம் வழங்கியது. அதற்காக நாம் 6,000 கோடி ரூபாய் செலவிட்டோம். இப்போது மீண்டும் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எனவே தற்போது உலக சந்தையில் காணப்படும் விலைக்கு அமைய அக்டோபர் மாதம் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டும். ஆனால் நாம் நிவாரணம் ஒன்றை வழங்கி அந்த விலையை கட்டுப்படுத்த நாம் தீர்மானித்துள்ளோம். இதுதான் எமது அரசாங்கம். முழு சுமையையும் மக்கள் மீது சுமத்த முடியாது. மக்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும். வீதி மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த நாம் பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். சிறந்த வசதியான பஸ் சேவையை எமது நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ரயிலை இலத்திரணியில் மயமாக்க வேண்டும். அடுத்த வருடம் 600 பில்லியன் ரூபாய் செலவில் மின்சார ரயில் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். இது 5 வருட வேலை திட்டம். 8,000 கோடி ரூபாயை ஒதுக்கி அடுத்த வருடம் இந்த வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆக்குரசையில் உரையாற்றும் போது தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் 3 அடங்கிய விசேட நீதிபதி குழா முன்னிலையில் நாளைய தினம் உயிர்த்தனை ஆகிற தாக்குதல் விசாரணை வழக்கின் தீர்ப்பு வெளியாக உள்ளது. இது நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளில் ஒன்றாக பார்க்கப்பட உள்ளது. கடந்த 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 274 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 577 பேர் தாக்குதல்களில் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் 40 பேர் வெளிநாட்டவர்கள். தாக்குதல் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 24 சந்தேக நபர்களுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் சட்ட அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 7 வருடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த வழக்கு விசாரணைகளில் அடையாளம் காணப்பட்ட 3,000க்கும் அதிகமான சாட்சியங்களில் 547 சாட்சியங்கள் ஆராயப்பட்டதுடன் 2,077 ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் டிஎன்ஏ அறிக்கைகள், அரச பகுப்பாய்வு அறிக்கைகள், நீதித்துறை மருத்துவ அதிகாரி அறிக்கைகள் என்பன உள்ளடக்குகின்றன. வழக்கின் அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரிக்கும் செயற்பாடு கடந்த 2022 அக்டோபர் மாதம் 10 தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ஆகஸ்ட் மாதம் 13 தேதியே குறித்த விசாரணைகள் நிறைவுக்கு வந்தன. இதற்கமைய இந்த விசாரணைகள் 2.5 வருடங்களையும் சுமார் 250 விசாரணை நாட்களையும் உள்ளடக்கியுள்ளன. இதேவேளை இலங்கை முகம் கொடுத்துள்ள மனித பேரழிவுகளில் இது ஒரு முக்கியமான பயங்கரவாத சம்பவமாக கருதப்படுகிறது. நாளைய தினம் வெளியாக உள்ள தீர்ப்பு இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் காலனிகம்ப மற்றும் தொடங்குட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் வண்டி ஒன்று 11க்கும் அதிகமான வாகனங்களுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 6 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டி ஒன்று கேப் வாகனம் ஒன்றுடன் மோதியுள்ளதுடன் பின்னால் வந்த பல வாகனங்களுடனும் மோதுண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 2 பஸ் வண்டிகள், 6 மோட்டார் வாகனங்கள் உள்ளிட்டவை விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்நிலையில் விபத்தினை அடுத்து காலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் வாகனங்களை தொடங்கொட வெளியேறும் நுழைவாயிலிருந்து திருப்பி அனுப்புவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜராகியுள்ளார். 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் காரியாலயத்துக்கு முன்பாக வீதியம் மறைக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான விமல் வீரவங்ச மன்றில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தும் வகையில் பிரதமர் நீதவான் அசங்க எஸ் போதர்கம பிடியான உத்தரவை பிறப்பித்திருந்தார். எனினும் தனது சட்டத்தான் ஊடாக பின்னர் மன்றில் ஆஜரான விமல் வீரவங்ச வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக உரிய நேரத்தில் மன்றில் ஆஜராக முடியவில்லை என விளக்கம் அளித்திருந்தார். இதனால் பிடியாணை மனுவை மீளப்பெறுமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். எஃப்ஆரனினும் குறித்த கோரிக்கையை நாளைய தினம் சீராய்வு மனு ஒன்றின் ஊடாக மேற்கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவிட்டார். டித்வா புயலால் முழுமையாக சேதமடைந்த லக்கல முரகக கந்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இந்திய நிதி உதவியுடன் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உரஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாத்தலை, மஹியங்கனை, அம்பாறை மற்றும் பழநர்பை ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய பாலமாக முரகக கந்த பாலம் அமைய பெற்றுள்ளதால் அதன் புனரமைப்பு பணிகளை துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய தேவை காணப்பட்டது. புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்து 2028 ஆண்டுக்குள் பாலத்தை மீள திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இரு அதிவேக நெடுஞ்சாலைகளின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் அனுராதபுரத்தை மையமாக கொண்டு வீதி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள். சிறையில் உள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சகோதரியான அலிமா கானும் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் லாகூர் நகரில் வைத்து அவர் கைதாகியுள்ளார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அலிமா கானும் இம்ரான்கானின் ஆதரவாளர்களை ஒன்று திரட்டுவதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு அவரை தடுத்து வைக்கப்படவுள்ளதாக பாகிஸ்தான் பிரதி போலீஸ் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சட்டவிரோதமாக தனது தாய் கைது செய்யப்பட்டுள்ளதாக அலிமாவின் மகன் குற்றம் சுமத்தியுள்ளார். அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இம்ரான்கானின் விடுதலையை வலியுறுத்தி அடுத்த வாரம் அலிமா கானும் தலைமையில் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் கிழக்கு கரையோர பகுதியில் சக்தி வாய்ந்த டுஜுவான் சூறாவளி தாக்கியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மடத்தியாலத்துக்கு 126 கிலோமீட்டர் காற்று வீசும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சூறாவளி அபாயம் காரணமாக ஜப்பானின் கிழக்கு பகுதியில் பொது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சுற்றுலா தலங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை மற்றும் கடும் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் விமான சேவைகள் சில இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜப்பான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிக மழை வீழ்ச்சி குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டுஜுவான் சூறாவளி இந்த வருடத்தில் ஜப்பானை தாக்கவுள்ள 25வது சூறாவளியாகும்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: 2027 ஆண்டுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடருக்கான மினி ஏலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாடுகளில் நடத்தப்பட்டு வந்த IPL ஏலம் மீண்டும் இந்தியாவிலேயே நடத்தப்படவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துபாய், ஜித்தா மற்றும் அபுதாபி ஆகிய நாடுகளில் கடந்த பருவங்களில் ஏலங்கள் நடத்தப்பட்ட நிலையில் அணி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் இந்தியாவிலேயே ஏலத்தை நடத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை முடிவு செய்துள்ளது. டிசம்பர் மாதம் விருந்தக வசதிகள் மற்றும் தங்குமிட ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பிறகே ஏலம் நடைபெறும் நகரம் இறுதி செய்யப்படும். போட்டிகளில் இம்பாக்ட் பிளேயர் விதியை தொடர்வதா அல்லது நீக்குவதா என்பது குறித்து இறுதி முடிவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இன்னும் அறிவிக்கவில்லை. இதுகுறித்து விரைவில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: வங்காள விரிகுடாவின் தாளமுக்கம் எதிர்வரும் நாட்களில் வலுவடையும் சாத்தியம். 10 மாவட்டங்களுக்கு அனர்த்த எச்சரிக்கை. 23,000 குற்றச்சாட்டுகள் அடங்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு நாளை. தெற்கு அதிவேக வீதியில் 11 வாகனங்கள் மோதி விபத்து, 13 பேருக்கு காயம். திசை காட்டி அரசாங்கத்துக்கு இன்றுடன் 2 ஆண்டுகள் பூர்த்தி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சகோதரி கைது. 3 வருடங்களின் பின்னர் IPL மினி ஏலம் மீண்டும் இந்தியாவில். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கும் அடுத்த மனிதநேய செய்தியினை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தவெஃபம் இப்போது 12:24 நிமிடம் மற்றும் ஒரு புத்தம்புதிய நாள் வாரத்தின் முதல் நாள் ரொம்ப ரொம்ப கூலான ஒரு பொழுதுல ரொம்ப ரொம்ப சுவகிட் பாடல்களோடு சந்தோஷமா அட்டகாசமானாங்களும் மாலை 3 மணி வரை இணைந்திருக்க போறோம். உங்கள் சொந்தம் வசந்த தேன் மாதிய நேர்குதுகளத்தோடு எனவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அட்டகாசமான பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒழிக்க தயாரா இருக்கு. அன்பு சொந்தங்களே, நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும், பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? உடனே தாமதிக்காம எங்களுக்கு நீங்க இப்பவே கால் பண்ணலாம். 0112-715-0011 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சுபஹிட் பாடல் இதோ.

0: சந்தோஷமான வணக்கம். ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைப்பமா? குறைச்சிடுங்க உடனே. விக்கா குறைங்க பாக்கலாம். சிவபாலன்
1: மழையா? நேத்து பின்னரும் மழை, நல்ல மழை பெய்து, நேத்து தான் மழை யாழ்ப்பாணத்துல பெய்து.
0: ரொம்ப சேஃபா இருங்க. சரி, ஓகே சிவபாலன், உங்களுக்கு வந்து பிடித்த நடிகர் யார் அப்படின்னு சொல்லுங்க. புதிய நடிகர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? பழைய நடிகர்கள், புதிய நடிகர்கள். கமல் தான் எப்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு.
1: சரி,
0: நடிகை யார பிடிக்கும் சொல்லுங்க
1: சிவபாலன்.
0: எப்படி உங்களோட விருப்பம்? சரி, ஓகே. புதிய நடிகைகள் யாரு பிடிக்கும்? எந்த நடிகையோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு? அவங்கள மட்டும்தான் பிடிக்கும். சரி சரி, ஓகே, சந்தோஷம். சரி, அடுத்த பாடல் யாருக்காக சிவபாலன் நாங்க விரும்பி கேட்கலாம்னு சொல்லுங்க. அபுல்ஹாசனா? அவர் மலைதானே வீட்டுல. உற்சாகமா இருந்து பாடல் கேட்டு ரசிங்க. தொடர்ந்து பஸ்தத்தோடு இணைந்திருங்க, சேஃபா இருங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி, ரொம்ப நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதாரமும் பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: திரைப்பட பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நேரம் 12:44.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் தள்ளுங்கள்.
0: சுபஹிட் பாடல்களோடு ரொம்ப ரொம்ப உற்சாகமா மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வசதி மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் நாகஸ்தானில் இருந்த சண்முகராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா. நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வேலையா வீட்லயா?
3: இன்னைக்கு வேலை இல்லக்கா, வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு மழையும் கொஞ்சம் நின்று இருக்கா.
0: சரி, அதனால வீட்டுல இருக்கிறீங்க, சேஃபா இருங்க எல்லாரும். சரியா?
3: ஆமா அக்கா.
0: சரி
3: அக்கா, ஒரு நான் கேட்க ஒரு பாடல் வந்து தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
3: தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்து. சும்மா அனுப்பாதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. அந்த பாடல்
0: ரொம்ப சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். அந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சூப்பர்ஹிட் பாடல். சரியா? ஆனாலும் நீங்க வந்து இந்த பாடல வந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சி அப்படி இல்லைன்னு சொன்னா நாளைய தினம் நீங்க செவ்வாய் ராகங்களை கேட்கலாம். சரியா? கொஞ்சம் குழம்பிட்டீங்க, அவ்வளவுதான்.
3: பரவாயில்லக்கா, நீங்க
0: அப்புறம் சொல்லுங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
3: சண்முகநாதன்.
0: உயிர் தோழன்.
3: உயிர் தோழன்னா ஒருவர் இறந்துட்டாரு, உலகத்தை விட்டே போயிட்டாரு. மற்ற இருவர் இருக்காங்க, இருந்தாலும் உயிருக்கு ரொம்ப எனக்கு உயிருக்கு மேலான தோழன் வந்து அவர் இறந்து
0: விட்டார்.
3: சொல்லவாக்கா?
0: சொல்லுங்க.
3: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் உரக்கொள்ளையில் இருக்கும் ராசம்மா செல்லையா குடும்பம், மட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம் மற்றும் கிருஷ்ணன் பக்தன் குடும்பம், உமாச்சந்திரன் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, இஓஎஸ்கே தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம் மற்றும் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையா ஆகாஷ் குடும்பம், கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் உரக்கலையில் இருக்கும் சொந்தங்களுக்கும், நாகஸ்தானில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், பந்துளையாவில் இருக்கும் அனைத்து வசந்த சொந்தங்களுக்கும் அக்கா உங்களுக்காகவும் அழைப்பினை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. நன்றி, வணக்கம்.
0: சண்முகநாதன், ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு எனது கொண்ட வைக்கு தொடர்ந்தும் வசதத்தோடு இருந்திருங்க. நேரம் 12:46.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தினின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் அட்லீ.

0: நேரக்குதிகளம் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா அட்டகாசமா அமரக்கலமா இணைந்திருக்கிறோம். நேரம் ஒரு மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சீராற்ற வானிலை காரணமாக அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 171 கடற்படை அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 14 அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தெற்கு மற்றும் மேற்கு கடற்படை கட்டளையினால் நிலை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய தெற்கு கடற்படை கட்டளையினால் தவளம பகுதியில் 2 குழுக்கள், ஹெனிதும பகுதியில் 1 குழு, மாப்பலகம பகுதியில் 1 குழு மற்றும் நாகுட பகுதியில் 1 குழு என 5 அனர்த்த நிவாரணக் குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மேற்கு கடற்படை கட்டளையினால் நாவலப்பட்டி பகுதியில் 2 குழுக்கள், யாட்டியாந்தோட்டை பகுதியில் 2 குழுக்கள், சீதாபக்க பகுதியில் 2 குழுக்கள் மற்றும் ரத்தினபுரி பகுதியில் 3 குழுக்கள் என 9 அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தேவை ஏற்படின் ஈடுபடுத்துவதற்காக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது.
5: நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 38 பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான அதிகாரத்தை கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை 9 மணி நிலவரப்படி மத்திய மாகாணத்தின் 35 பாடசாலைகளும் சபரகமுக மற்றும் தெற்கு மேல் மாகாணங்களில் தலா ஒரு பாடசாலை வீதமும் என மொத்தமாக 38 பாடசாலைகள் இன்று இயங்காது என கல்வி அமைச்சு கூறப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
5: தம்முடன் உடன்பாட்டுக்கு வரவிட்டால் ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சவுதி அரேபியா மீது ஹூதி போராளிகள் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் ராணுவம், ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்க நலன்கள் மீது தொடர்ச்சியாக கடும் பதில் தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்துள்ள பிராந்திய நாடுகளும் மோதலின் ஒரு தரப்பாக கருதப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் அமெரிக்க மோதல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மேலும் தீவிரமடைந்து வருகிறது. சவுதி தலைநகர் ரியாத் மீது ஹூதிகள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதால் பிராந்திய மோதல் மேலும் வீரியமடைந்துள்ளது. எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை 2 மணிக்கு பாருங்கள்.
3: உண்மைக்கு

0: மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: இசை புயலே ரஹ்மான் இசையில் சங்கமம் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் ஒழித்து வைத்திருக்கின்றனர். நேரம் இப்போது 1:12 இந்த நேரம் இந்த மனுத்தீலத்தின் முதல் நேராக மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் கோகிலன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லது. நீங்க?
0: நான் நல்லா இருக்கிறேன். செய்துட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? ஒர்க் பண்றீங்களா?
1: இல்லக வேலை.
0: வேலை? இப்ப வேலையா வீட்லயா?
1: வேலை விட்டு சாப்பிடுவோம்.
0: சரி, ஓகே. சமையல் வெளியிலயா வீட்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? வீட்லதான். சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, கேட்ட பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா நிகழ்ச்சியில? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, உங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுது? ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. வசந்தத்தோட சூப்பரா போகணும் இன்னும். சரியா? ஓகே கோகிலன். அப்புறம் சொல்லுங்க, அடுத்த ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி ஒழிக்க தயாரா இருக்கு. யாருக்காக டெடிகேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அந்த பாடல்
1: என்ன பாடல்
0: அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாடலா அடுத்து வரும். நன்றி.
1: நன்றி அக்கா.
0: சரி, இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0121-1115-0001 0121-1115-111 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளலாம்.

0: மாப்பிள்ளை கவுண்டர் திருவிழத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் மதிய நேர புதைகள் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்தது. நேரம் 1:23 இந்த நேரம் வசந்தகுமார் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறார். பேசலாம், வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம், வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க வசந்தகுமார்?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். பெரிய குறியானை பக்கம் எல்லாம் அப்படி இருக்கு. மழையா?
1: மழை பெய்து கொண்டிருக்குது. மழையுடன் கூடிய காலநிலையோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: இருந்தாலும் ரொம்ப சேஃபா இருங்க. சரி, இன்னைக்கு நீங்க வீட்லயா? அப்போ
1: வரும்
0: காலங்களும் உங்க பிசினஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். சரியா?
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, வசந்தகுமார் பாடல் யாருக்காக?
1: எனக்கு பூஜாவா பூஜாவா பாடலை தர முடியுமா?
0: யார் அந்த பூஜா?
1: யாருன்னு கொஞ்சம் பார்க்க வேணும்.
0: இனிதான் தேட போறீங்களா? சரி, தேடுங்க தேடுங்க, வருவாங்க. அந்த பாடல் யாருக்காக?
1: அனைவருக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, வசந்தகுமார் பூஜாவா பூஜாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு, வராங்க கேடுங்க.

0: இக்கையா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 22ஆம் தேதி மொரவாக்க கீர்த்தி அபே விக்ரம தேசிய பாடசாலை டெனியாய டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிங்.
3: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதாரமோ பட்டாக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.

0: தம்பி திரைப்பட பாடல் ஒளித்து ஓய்ந்த நேரம் 1:43.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் இதர பரிசுகளையும்
0: சுபஹிட் பாடல்களோடு உற்சாகமாக மதிய நேர உதகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் ராம்போடில் இருந்து ஜெயகாந்த், வணக்கம். வேலைக்கு போனீங்களா? இன்னைக்கு லீவ் எடுத்தீங்களா? லீவ் தந்தாங்களா? லீவ் எடுத்திருக்கீங்க. எத்தனை நாள் விடுமுறை எடுத்தீங்க? ரெண்டு நாள் லீவ் போதுமா? சரி, ஓகே. அப்புறம் வீட்டுல இருக்கீங்க சொல்லுங்க, சாப்பிட்டு இருப்பீங்க? ஓகே, சமைச்சிட்டாங்களா வீட்டுல? சரி, ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு பாடல் கேட்டு அப்புறமா சாப்பிடுங்க, சந்தோஷமா. அடுத்த பாடல் யாருக்காக? ஜெயகாந்த். அன்பான அனைத்து
1: வசந்தத்தின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: புதுமைகளோடு

0: சர்வதேசம் எட்டில் வசந்தம் எழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மறுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நிலவும் அதிக மழை வீழ்ச்சியுடன் இதுவரை சுமார் 35 சிறிய சீர்குலைவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி இமாயா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் மழை வீழ்ச்சி 300 மில்லிமீட்டரை தாண்டியுள்ளதுடன் இம்மழை வீழ்ச்சியின் தீவிரத்தன்மை மேலும் தொடருமானால் மண் சரிவு, கற்பாறைகள் உருண்டு விழுதல், நிலம் தாளிறக்கம் மற்றும் மண்மேடு சரிந்து விழும் போன்ற சீர்குலைவு அபாயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்பொழுது மண் சரிவு அபாயம் கொண்ட 14 மாவட்டங்கள் காணப்படுவதுடன் அவற்றின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மழை வீழ்ச்சி தீவிரத்தன்மை மேலும் அதிகரிக்குமானால் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் பகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் எனவும் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி இமாயா ஆரியரத்ன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்றொரு உள்நாட்டு செய்தி. மன்னார் வடக்கு கடற்பரப்பில் விபத்தில் சிக்கிய ஒருநாள் மீன்பிடி படகில் இருந்த 2 மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 19 இரண்டு மீனவர்களுடன் புறப்பட்ட ஒருநாள் மீன்பிடி படகு மீனவர் மீன்பிடி துறைமுகத்துக்கு திரும்பவில்லை என்றும் அந்த படகை கண்டுபிடிப்பதற்கு கடற்படையினர் உதவிகள் வழங்குமாறு மீன்பிடி மற்றும் நீர்வாழ் வளங்கள் திணைக்களத்தால் கொழும்பு கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையிட மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் மூலம் தலைமன்னாருக்கு வடக்கே கடற்பகுதியில் எரிபொருள் இன்றி செயலிழந்து மிதந்து கொண்டிருந்த ஒருநாள் மீன்பிடி படகு கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதில் இருந்த 2 மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மீனவர்களும் ஒருநாள் மீன்பிடி படகும் தலைமன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் அங்கு மீனவர்களுக்கு தேவையான மனிதநேய உதவிகளும்
3: வழங்கப்பட்டுள்ளன.
4: டுஜுவான் சூறாவளி ஜப்பானின் கிழக்கு கடற்கரையை நெருங்கியுள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் மாநில ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி சூறாவளி மற்றும் டோக்கியோவுக்கு அருகில் நகர்ந்துள்ளது. இதனால் காண்டோ பிராந்தியத்தில் உள்ளிட்ட கிழக்கு ஜப்பானின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இசு தீவு மற்றும் சிபா மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே 300 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பதிவாகியுள்ளது. கனமழையால் திடீர் வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சூறாவளி காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு விழாவின் குதிரை ஓட்டம் போட்டிகளும்

0: நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: விஷ்ணு திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வந்தது இந்த மனத்தீரத்தின் முதல் பாடலாக. நேரம் இப்போது 2:11 ஆகின்றது. இந்த நேரம் அளிப்பில் இந்த மனத்தீரத்தின் முதல் நேராக மதிய நேர குதகலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் ஈடன். வணக்கம்.
1: வணக்கம் சோப்பு குச்சிக்காரியிலிருந்து ஈடன்.
0: எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் கூட ஈடன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காக அந்த பாடல் நாங்க
1: கேட்கலான்னு சொல்லுங்க.
0: நீங்களும் பாடல்களை அழிவினை ஏற்படுத்துங்கள். 0112-725-0012-1125-111 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல தொடர்ந்து எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் உற்சாகமாக சந்தோஷமாக நீங்களும் அட்டகாசமாக இணைந்து கொள்ளலாம். வாங்க.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ளோசிவ்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாகல் அளிக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.

0: நல்லா இருக்காங்களா?
1: எனக்கும்
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா
1: என்று?
0: அடுத்த ஒரு இனிமையான பாடல் தயாரா இருக்கு, நாட்டாமை திரைப்படத்துக்காக பெற்ற பாடல். யாருக்காக சொல்லுங்க சிவகுமார்?
1: அனைத்து
0: நேர்களும் சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா. நன்றி.

0: இசை ரோஷ்குமார் இசையில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக பாடல் குறித்து வந்திருக்கின்றது. நேரம் இப்போது 2:40 நேரம். எங்களோட பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்க சொந்தங்களே இணைத்துக் கொள்ளலாம். இப்போது சுதர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. இசை மலையில் நினைந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நானோயால் நடந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். கொழும்பு 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. பிரசாத் சிராஜ் இணைந்திருக்கிறாரு. தனக்காக சிலம்பரசனின் ஒரு சூப்பரான பாடல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. சரி ஓகே, கண்டிப்பா பாடல் வந்து ஆல்ரெடி நாங்க நிகழ்ச்சியில தந்திருந்தோம். சரி ஓகே. அதே போல எங்களோட வந்து பூனாகளிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருந்தார். அசுருடீன் குறிஞ்சாக்களிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. கொழும்பு 5 திபிகாசாலிருந்து ஸ்டீபன் இணைந்திருந்தார். அதே போல ஹட்டர்லிருந்து பரமானந்தின் வசீகரன் சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. ஒரு குடும்பத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நின்று கொண்டு அன்பு மனைவி பார்வதிக்காக மட்டுமே ஒரு அருமையான பாடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. மங்கீர்கரசி சென்ட் ஜான் டிலேலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரோஜா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அபுல் ஹாசன் இன்று மிஸ் பண்றதா சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா அவர் நிகழ்ச்சிக்கு வருவார். சரியா? அதே போல கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி மாலிபோடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. கொட்டகலிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கிறாரு. நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரோன் சந்திரா உறவுகளுக்காக பாடல் வேண்டி கற்றிருக்கார். இதற்காகவும் பாடல் தயாரா இருக்கு. நேரம் இப்போது 2:42.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 22 திகதி மொரவாக்க கீர்த்தி அபே விக்ரம தேசிய பாடசாலை டெனியாய டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் தொடர்ந்து எங்களோட பேஸ்புக் பக்கம் ஆராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இணைந்திருக்கிறாங்க. பிரசாந்தின் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாடல் அப்படின்னு சொல்லி அவங்க இணைந்திருந்தாங்க. அதே நேரம் வந்து சுபா யோகா இணைந்திருக்கிறாங்க உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டு அப்படியே நாங்க தமிழ்நாடு பக்கம் போயிட்டு வரலாம். தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் உறவுகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் எடுத்துட்டாங்க. எல்லா பாடல்களுமே இன்றும் பழமை போலவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நிஷா இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு பாடல் தெரிவுகள் இன்றைய பொழுது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து இசை போயில் இசையில் ஜெயின்ஸ் திரைப்பட பாடல் ஒழிக்க காத்திருக்கின்றது. அந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சிறப்போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. இன்றைய தினம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் என்று சொன்னீங்களே.

0: நன்றி ரோஃபினா. நேர்கள் தொடர்ந்தும் வசனத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கங்கையின் நீரேந்து பகுதிகள் மற்றும் கழுகங்கையின் குடாகங்கைக்கான துணை நீரேந்து பகுதிகளுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உட்புற வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஆறுகளின் நீர்மட்டம் மற்றும் நீரோட்டத்தின் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக செயற்படுமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மற்றொரு உள்நாட்டு செய்தி. 2026 ஆண்டுக்கான உலக பிசியோதெரபி தினம் நிகழ்வுகள் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் இடம்பெற்றது. நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச, கடந்த காலங்களை போன்று அல்லாமல் தற்பொழுது ஊழல் செய்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் அதற்கு தேவையான வசதிகள் மாத்திரத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இதில் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு தேவையுடைய சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு உபகரணங்களும் தனியார் நிறுவனம் ஒன்றின் அனுசரணையில்
2: வழங்கப்பட்டன.
3: சீனா ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23 தேதி முதல் 25 தேதி வரை அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பெயரில் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது. இதன்பொழுது சீன அமெரிக்க உறவுகள், உலக அமைதி மற்றும் அபிவிருத்தி தொடர்பான முக்கிய விடயங்கள் குறித்து இரு தலைவர்களுக்கும் விரிவான கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 காலத்துக்குள் இரு தலைவர்களும் பாரபட்சம் மேற்கொள்ளும் இந்த சந்திப்பானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை என சீன வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சீன அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை முறையாக கையாளவும் சீனா தயாராக இருப்பதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 4 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று முகலானவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தோடு கிடைந்திருக்கலாம் 5 மணி வரைக்கும்.
1: அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க.
0: நிறைய விஷயங்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்து. ஆனந்தி, நேற்றிலிருந்து இப்ப காலையிலிருந்து நல்லா தூங்கினீங்களா?
1: நல்லா தூங்கினதான் நடுவண்ல கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடியுடன் கூடிய மழை, இடி என்றால் கொஞ்சம் பயந்தனே,
0: எல்லாருக்கும் பயந்தேன். சரி, அந்த சீரற்ற காலநிலையெல்லாம் நீங்க தூங்கல
1: சொல்லலாம்.
0: இப்ப நாட்டுல வந்து தொடர்ச்சியாக நிறைய இடங்கள்ல சீரற்ற வானிலை நிலவுகிறது. இதனால வந்துட்டு நாளைய தினம் பாடசாலைகள் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாளைய தினம் பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட இருப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆனந்தி 38 பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட இருக்கிறதா? இந்த எண்ணிக்கையில் மத்திய மாகாணத்தில் உள்ள 35 பாடசாலைகளும் சப்ரகமுவ தென் மற்றும் மேல் மாகாணங்களில் தலா ஒரு பாடசாலைகளும் அடங்குவதாக மாகாண கல்வி அதிகாரிகள் மற்றும் கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறாங்க. இதற்கிடையில் ஆனந்தி பார்க்கின்ற போது, சீரற்ற இந்த காலநிலை நிலவுகின்ற சூழ்நிலையில பாடசாலைகள் தொடர்ந்து எப்படி நடத்துறது அப்படிங்கறது தீர்மானிக்கிற முழு அதிகாரம் அந்தந்த மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக கல்வி அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே பெற்றோர்கள், அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல பாதுகாவலர்கள் நிலைமை தொடர்பில், அவர்களுடைய நிலைமை தொடர்பில் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த சீரற்ற வானிலை நிலவுகிறதுனால நீங்க வந்துட்டு பாடசாலைகள் மூடப்பட்டு இருக்கிறது. எனவே வெளியில செல்வதை நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க. நிறைய இடங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா?
1: நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி லீவ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா? மழையோ வெயிலோ ஸ்கூலுக்கு போய்தான்.
0: அது நல்ல இடத்துல இருந்தா அப்படி. சில இடங்கள் இப்ப வந்துட்டு சீரற்ற காலநிலை, கொஞ்சம் மழை தூறினாலே போதும் நிறைய இடங்கள், குறிப்பாக மலைக பகுதிகள்லாம் பார்க்கும்போது மண் சரிவு வரும். இல்லைன்னா அந்த டேமை திறந்து விடும் போது நிறைய இடங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இல்லையா? ஸோ இப்படியான நிலைமைகள் இருக்கிறது. எனவே அதெல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வும் அவதானத்துடன் செயற்படணும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம்.
1: நாடு தழுவிய ரீதியில் வந்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது இந்த லஞ்ச் ஷீட், சரி, அந்த பொலித்தீன் பைகள் தொடர்பில் வந்து 104 விதிமீறல்கள் நுகர்வோர் சபை வந்து கண்டறிந்திருக்காங்க. சரியா, கடந்த செப்டம்பர் 15 அன்று 22 மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதன் போது வந்து இந்த லன்சீட் தொடர்பில் வந்து 43 விதிமீறல்கள் வந்து இந்த சிலிசிலி பைகள், சரியா, தொடர்பில் வந்து 58 மீறல்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. 2019 நவம்பர் 29 இடைப்பெற்ற இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதுல வந்து 70 இலக்க கட்டளை நடைமுறைகளுக்கு அமைவாக லன்ச்ஷீட் மற்றும் உணவு சுற்றுப்பவை விற்பனை செய்ய வேண்டும் என்று வந்து உத்தரவு நடைமுறையில் உத்தரவிடப்பட்டிருந்தது. 2025 அக்டோபர் 1 வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட கட்டளையின் கீழ் வந்து இந்த சிலிசில் பைகள், சரியா, நுகர்வோருக்கு இலவசமாக வழங்க முடியாது எனவும் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அவை விற்பனை செய்யப்பட்டால் அதன் விலைகள் தெளிவாகவும் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் வந்து உத்தரவும் செய்யப்பட்டிருந்தாங்க.
0: அதாவது நாங்க கடைக்கு போனோம்னா 1-2 பையன் நாங்க கேட்டு வாங்குவோம், இதுக்கு ஒரு பேக் தாங்க, அதுக்கு ஒரு பேக் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேக் வாங்குவோம். அதுக்கப்புறம் வீதியில் அறிவோம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த வந்துட்டு அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு பிறகு வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நுகர்வோருக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா அதையும் நீங்க அந்த பில் பட்டியல சேர்க்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கான காட்சிப்படுத்தல நீங்க வந்துட்டு காட்சிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது
1: இல்லையா?
0: ஆனா நிறைய சூப்பர் மார்க்கெட்ல பாக்கும்போது இலவசமாக அதை நாங்க குட்டி குட்டி பேக்ல இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும். இப்ப மரக்கறிக்கு வேறையா ஏதாவது பழங்களுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல அது வந்துட்டு ஃப்ரீயா கிடைக்குது. இன்னும் அதுக்கு என்ன விலைன்னு தெரியல. இருந்தாலும் இனி அது வந்துட்டு கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கேன்.

0: சக்தி திரைப்படத்துக்காக அனிருத்தின் இசையில் யுக பாரதியினுடைய வரிகளில் பாடல் கேட்டீங்க. நிறம் மாலை 3:20.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழி சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
3: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க.
1: சரி, ஓகே. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanthamfm.in என்ற இணைய பக்கம் கூடவும் இணைந்து நீ நல்ல நல்ல பாடல்கள் வரும், நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நம்ம வசந்தத்தோடு இணைந்து குறிப்பாக ஆனந்தி, இந்த சீரற்ற வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு வடகிழக்கு வங்களா விரிகுடாவின் அந்தமான் கடல் பகுதியில் உருவாகி இருக்கின்ற இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் காரணமாக நாட்டில் இப்ப சீரற்ற வானிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 171 கடற்படை பேரிடர் நிவாரண குழுக்கள் இப்ப தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து 14 பேரிடர் குழுக்கள் வந்துட்டு தெற்கு மற்றும் மேற்கு கடற்படை தளபதி இடங்களுக்கு வந்துட்டு களமிறக்கப்பட்டிருப்பதாக கடற்படை அறிக்கை தெரிவிக்கின்றது. அது மட்டுமல்ல, தெற்கு கடற்படை அதே போல அந்த பகுதிகளில் 2 குழுக்களும், அதே போன்று நாகோட பகுதியில் தலா 1 குழுக்கள் என 5 குழுக்கள் கரமுறுக்கப்பட்டிருக்கிறது. கடற்படை தளபதியின் கீழ் நாவலப்பிட்டி மற்றும் எட்டையாந்தோடு பகுதிகளில் தலா 2 குழுக்களும், சிதாவாக்கில் 2 குழுக்களும், ரத்தனபுரியில் 3 குழுக்களும் என 9 குழுக்கள் இப்போ தயார் நிலையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுடைய திருமணம், சரியா, திருமணம் எல்லா நிகழ்வுக்கும் வந்து லைசன்ஸ் தேவை, சரியா. திருமணம் முதல் சூப்பர் மார்க்கெட் வரை ஒழிக்க, இசை ஒழிக்க இனி வந்து லைசன்ஸ் தேவைன்னு இலங்கையில் வந்து புதிய விதிமுறை ஒன்றை வந்து முன்வச்சிருக்காங்க, சரியா. திருமணங்கள், விருந்து உபசார நிகழ்வுகள், நிறுவன நிகழ்ச்சிகள் மற்றும் டிஜே இசை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள், சரியா, அந்த இசையை பயன்படுத்துவதற்கு இனிமேல் வந்து உரிமம் பெற வேண்டும் என்ற வந்து புதிய விதிமுறையை வந்து இலங்கையில் வந்து வர்த்தமானி மூலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் வந்து வெட்டிங்க்கு வந்து ஒரு டிஜே செய்யணும், சரியா, அப்படின்னாலும் கூட நம்ம வந்து கண்டிப்பா லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த திருமண நிகழ்வாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற வேற பிறந்த நாள் அந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு வந்து இனிமேல் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும்.
1: சந்தோஷமா துக்கமா, இப்ப லைசன்ஸ் இருந்தது அனுமதி கிடைக்கும். எவ்வளவு பாட்டி, எவ்வளவு பாட்டு போடணும், எவ்வளவு சத்தம் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. இப்ப எல்லாம் கண்ட மாதிரி கண்ட இடத்துல எல்லாம் வைக்கல, அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் பண்றது இல்ல, எங்கட வீட்டுல இருக்கிறவங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனி எந்த தொந்தரவும் வராது, கட்டுப்பாடு விதிச்சாச்சு.
0: சரி, படுத்து ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.
1: இதுக்கு லைசன்ஸ் வேணுமா?
0: இதுக்கெல்லாம் தேவையில்ல. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜ் இன்னி செய்யலாம்.

0: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். தொடர்ந்தும் பாடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நேரம் இப்பொழுது 3:35.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
1: வசந்தம் FM
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
4: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: தோல் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கு இல்லையா? சரி, அதே போல 5 மணி வரைக்கும் நீங்க நம்ம வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்கலாம். அதே போல நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும், எந்த மூலையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல இலங்கையில இருந்து உங்களுக்கு ஏதாவது சிக்னல் பிரச்சனை, ஏதாவது இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலும் நீங்க www.vasanthfm.lk பக்கம் கூட இணைந்து கேட்கலாம்.
0: இப்போது பாத்தீங்கன்னா சியா, ஜப்பானின் அமைதி பெருங்கடல் கடற்கரையை நோக்கி டூச்வான் எனும் சக்தி வாய்ந்த சூறாவளி புயல் வந்து நகர்ந்து வரும் நிலையில் வந்து தலைநகர டோக்கியோவை உள்ளடக்கிய கென்டோ பிராந்தியத்தின் மற்றும் கிழக்கு ஜப்பானின் பல பகுதிகளில் வந்து கடும் மழை மற்றும் காற்று மண் சரிவு அபாயம் குறித்து வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கதாக தெரிய வந்திருக்கு. இந்த டூச்வான் புயலானது வந்து டோக்கியோவின் பெருநகர் பகுதியை நோக்கி நெருங்கி வருவதால் வந்து வானிலை நிலைமைகள் வந்து அதிவேகமாக மோசமடையக்கூடும் என வந்து ஜப்பானின் வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க.
1: சரி, ஓகே, நீங்க ஜப்பானை சொன்னதுனால நான் சீனாவை சொல்றேன். சீனாவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கியமாக சீனா அப்படின்னு சொன்னாலே புதுசாக கண்டுபிடிக்கிற, எங்கேயாவது ஒரு இடத்தை கண்டுபிடிச்சா அந்த கண்டுபிடிப்புகள் பிரதே சீனாவில் எக்கச்சக்கமான டிசைன்ல வடிவமைப்புல கிடைக்கும். ஸோ சீனா வந்துட்டு ரோபோக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலா பெயர் போன இடம் இல்லையா? அதுக்கான ஒரு வேர்ல்ட் மார்க்கெட்டே திறந்திருந்தாங்க அண்மையில. அதான் இன்று நான், அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் தான் நிறைய எக்கச்சக்கமான பட்டம் பெற்று அதுல துறைகளை சாதிக்கிறது, வேலை வாய்ப்புகளை தேர்றது, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ எல்லாம் வந்துட்டு போராடணும் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் இறங்கி போராட தேவையில்லை இல்லையா நந்தி?
0: ரோபோக்களே வந்து போராடிடும்.
1: ஆமா, அண்மையில நிறைய சமூக வலைதளங்கள் அதுகளெல்லாம் காணொலிகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. பட்டம் பெற்று வேலைக்கு செல்ல போகும் இப்ப ரோபோக்கள், அவங்களும் பட்டம் பெற்றாங்க. சீனாவின் ஹாங்ஸோ ரோபோ பள்ளியில வந்து 2 மாதம் கடுமையான பயிற்சிக்கு பிறகு 4 ரோபோக்கள் அதிகாரப்பூர்வமாக பட்டம் பெற்றிருக்கிறாங்க. அந்த காணொலிகள் எல்லாம் சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அதில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கிறது. அதாவது இந்த ரோபோக்கள் வந்து வழிகாட்டுறதுக்காக ஆய்வு, பியானோ வாசிக்கிறது, இந்த துறைகளில் வந்து இந்த ரோபோக்கள் சீனா தென்கொரியாவின் பல்வேறு துறைகளில் பணியமர்த்த இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்தந்த ஃபீல்டில் அவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இனி செய்ய போறாங்க. பாருங்களேன், பட்டம் பெற்றாச்சு, அடுத்தது வேலை தானே?
0: வேலை தான். பாருங்க, பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வேலை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.
1: பட்டமும் பெற்று வேலையும் செய்ய போறாங்க பாருங்களேன்.
0: நடக்குமா இது?
1: கனவுல நடக்கும்.
0: சரி, அடுத்த ஒரு சூறான பாடல் இருக்கு.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
3: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM. 102.6. 102.8.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

0: வசந்த தேனின்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் இயக்குனர் அட்லி.
0: ஒலிக்கும் பாடல் இது மெர்சல் திரைப்படத்திற்காக
1: ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். அடுத்த மனதாளத்தோடு பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நேரம் இப்பொழுது 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தலவாக்கலை லென் தோமஸ் தோட்டத்தில் குளவிக் கொட்டுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை லென் தோமஸ் தோட்டத்தில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மத்தில் இருந்த குளவி கூடு கலைந்து குளவிகள் தாக்கியுள்ளது. தாக்குதலுக்குள்ளானவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் 74 வயதுடைய சுப்பிரமணியம் எனும் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். மேலும் குளவி தாக்குதலுக்குள்ளான 7 பேர் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பை சேர்ந்த சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் என்பவரை ஒரு வருட காலப்பகுதிக்கு பெயரிட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதம் கட்சி தலைமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுழற்சி முறையில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு வருட காலத்துக்கு ஹபீப் ரிஃபான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அப்துல் வாசி தனது பதவியிலிருந்து அண்மையில் விலகியதை அடுத்து இந்த வெற்றிடம் ஏற்பட்டது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: உக்ரைனின் கெவ் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் 31 இடங்கள் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் வீடொன்று ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கானதில் அங்கிருந்த தாய் ஒருவரும் 3 வயதுடைய இரு குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர். மற்றொரு பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் காயமடைந்த சிறுமியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். தாக்குதல்களில் வீடுகள், தொழிற்சாலைகள், உட்கட்டமைப்பு கட்டிடங்கள், விவசாய நிறுவனம் ஒன்றின் வளாகம் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. கடந்த சில வாரங்களாக கிவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை இலக்காக கொண்டு ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியான செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
0: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: கண்ணும் கண்ணும் நோக்கியா
1: யாருக்கு?
0: இல்ல நான் பாடல சொன்னேன். சரி, அண்ணியன் திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஒரு அழகான பாடல்.
1: நினைச்சு என்ன சொல்லிட்டீங்களா?
0: இல்ல இல்ல, நான்
1: சரி. இரண்டாவது மனத்தலத்தோடு இணைந்து இருக்கிற 102.6 102.8 வசந்தோடு இணைந்து பொடுதாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நல்ல நல்ல பாடல்களும் வரும். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இணைந்திருப்போம். பொதுவாக ஆனந்தி பாதம் சொன்னா, இந்த AI தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு வந்துட்டு இந்த எடிட்டிங்க்கு எல்லாம் வேலை குறைஞ்சிடுச்சு இல்லையா? எப்படி எல்லாம் எங்க மனசுல என்னென்ன என்ன என்ன வடிவுல எண்ணங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்துட்டு AI கொடுத்ததுக்கு பிறகு அது அந்த வடிவத்தை விட இன்னும் அழகா தரும். அந்த அளவுக்கு
0: அப்படின்னா அப்படிங்கிறீங்க, ஒரிஜினல் பேச விட அழகான ஒரு முகத்தை தரும்
1: அப்படின்னு. ஆனா நம்ம சொல்ல வந்த விஷயம், நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், அதை நாங்க கொடுத்ததும் AI வந்துட்டு அதை இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லா தரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். பொதுவாக இந்த AI வந்ததுக்கு பிறகு நிறைய வேலைகள் குறைஞ்சது, எடிட்டிங்னுடைய வேலைகள்லாம் குறைஞ்சிருக்கு. புது புது நியூஸ் எல்லாம் அப்டேட் ஆகும்னு சொன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா, இப்படி ஒரு சொடக்கு போடுற நொடியிலேயே கடகடண்டு நிறைய டிசைன்ல வந்துடும். எதுக்காக நான் இதை சொல்லணும்னு சொன்னா, AI பயன்படுத்தி நிறைய தவறுதலான விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? அண்மையில் செய்திகள்லாம் பார்க்கும்போது AI பயன்படுத்தி குறிப்பாக இந்த முகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சீனாவில் AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறாங்களாம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்க தான் ஆனந்தி, இப்ப நாங்க AI எங்களுடைய முகங்கள் வந்துருமோ, எங்களுடைய புகைப்படத்தை நாங்க அப்டேட் செய்யும் போது வேற யாராவது யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நிறைய இருக்கு. சரி, அப்படி இருக்கிற நேரத்துல சீனாவில் என்ன AI இந்த புதிய புரட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய முகங்களை நாங்க AI தொழில்நுட்பத்துக்கு வாடகைக்கு விட்டா, அந்த நிறுவனத்துக்கு நாங்க எங்களுடைய முகங்களை கொடுக்கும் போது 15 லட்சம் வரை எங்களுக்கு சம்பாதிக்க முடியுமா பாருங்க.
0: அவங்க நம்ம முகத்தையும் கொடுக்க முடியும்,
1: கொடுக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு கொடுவா. காசுக்கு எல்லாருக்கும் ஆசைதான், இருந்தாலும் அதுக்கு பிறகு வர
0: சீனாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறத பாக்கணும்.
1: அதுதான் அந்த ஏற்கனவே சொல்றேன், வாங்கணும், பாக்கணும், தோண்டணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வடிவேல வந்துட்டு அந்த விவேக் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு, அது மாதிரி தான் இது. சரி, எங்களுடைய முகங்களை கொடுத்தா AI நிறுவனங்களுக்கு 15 லட்சம் வரை தருவாங்களாம். இந்த முகங்களை AI வைத்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, வலிமையா செய்ய வேண்டியதுதான், வீடியோக்கள் எடுக்கிறதுக்காக, விளம்பரத்துக்காக, செய்திகளுக்காக, இன்னும் நிறைய விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. கொடுக்கலாமா?
0: சரி, விவாதி அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் இந்த எரிசக்தி தடையால் வந்து பாதிக்கப்பட்ட கியூபாவில் மீண்டும் ஒரு பெரும் தேசிய மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் வந்து அந்த நாட்டுல வந்து இருள்ல வந்து மூழ்கி இருக்காங்க. நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த மின்கட்டணத்தின் பாதையில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் மோசமான வானிலை காரணமாக இந்த மின்கட்டமைப்பு முடக்கம் செய்யப்பட்டிருக்கு. 2024 பிற்பகுதியில் வந்து பிறகு திகழ்ந்த இந்த 12வது பிரதான மின்வெட்டான இது வந்து நடப்பு ஆண்டில் ஏற்பட்ட 6வது சம்பவமாகும்னு அவங்க தெரிவித்திருக்காங்க. இதனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் உள்ள மக்கள் சரியா குடிநீர், சமையல், எரிவாயு மற்றும் மின்சாரம் இன்றி பெரும் சிரமத்துக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாங்க. சரி, இந்த போர் எப்பதான் முடியுமோ தெரியல என்ன.
1: சரி, முடியும் முடியும், அதுக்கான காலமும் நெருங்கி வருகிறது. சரி, ஒலிக்கும் பாடல் இது கஜினி திரைப்படத்துக்காக
0: ஹரிஷ் ஜெயராஜின் இசையில்
1: ஒரு மாலை இரவையில் நேரம்.
0: சரி சரி, பாடலை கேட்போம்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: இந்த மனுத்தியாளத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான் ஆனந்தி. சரி, அவனுக்கு வந்துட்டு நிறைய நிலங்களை வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருந்தது. நிறைய நிலத்துக்கு நான் எப்படியாவது சொந்தக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. அப்போ பல நாடுகளை சுற்றி ஒரு முனிவர் அந்த உழவன் இருக்கிற ஊருக்கு வராரு. அந்த முனிவரை பார்ப்பதற்காக ஊர்ல இருக்கிற அனைத்து மக்களும் போய் பார்வையிட்டு அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அந்த முனிவர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த உழவனும் அவனுடைய ஆசையையும் அந்த முனிவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த முனிவர் அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, தொலைவில் உள்ள நாட்டில் நிலம் விலை நிலம் வந்துட்டு மலிவாக கிடைக்கும். சோ உனக்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் நீ வேண்டுமான நிலத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த விவசாயிகிட்ட சொல்றாரு. சோ நிலம் வாங்கும் ஆசையில அந்த உழவன் என்ன அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, அந்த நாட்டை விட்டு அந்த இருக்கின்ற நாட்டுக்கு, அந்த நிலங்கள் மலிவாக கிடைக்கும் இல்லையா, அந்த நாட்டுக்கு புறப்பட்டு செல்றாரு. அந்த நாட்டை வந்து அடைந்ததும் அந்த உழவன் அங்கிருந்த பெரியவர்களிடம் நான் நிலம் வாங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற அனைத்து பணத்தையும் அந்த பெரியவர்களிடம் கொடுக்கிறாரு. அப்போ அவர்கள் அவனை அழைத்து சென்று கண்ணுக்கு எட்டிய ஒரு தொலைவில் இருக்கின்ற நிலத்தை காட்டுகிறாரு. நீ கொடுத்த பணத்திற்கு உன் விருப்பம் போல் இங்க இருக்கின்ற அனைத்து நிலத்தையும் உன்னால் முடிந்த அளவு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறதுன்னு சொன்னா, ஒரு சில வரம்புகளையும் அந்த பெரியவர்கள் அவனுக்கு சொல்றாங்க. நீ வந்துட்டு சூரியன் உதிக்கும் நேரத்தில் குறித்த நிலத்தை அடைந்து அந்த உனக்கு தேவையான அனைத்து நிலத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரியன் மறையும் நேரத்தில் நீ எங்க ஆரம்பித்தாயோ அந்த இடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போறாரு. அப்படி நீ வரவில்லைன்னு சொன்னால் நீ பணத்தை இழந்து விட வேண்டும், மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மண்பட்டை ஒன்றை அவனிடம் அந்த கொடுக்கின்றார்கள் அந்த பெரியவர்கள். காலையில் சூரியன் தோன்றும் போது நீ புறப்பட வேண்டும், சூரியன் மறைவதற்கு முன் இந்த இடத்தை வந்தடைய வேண்டும். இவ்வளவுதான் நிலம், எவ்வளவு நிலத்தை உன்னால் சுற்றி வர முடிகிறதோ அனைத்தும் உனக்கு சொந்தம். அடையாளத்துக்கு அங்கங்கே நிலத்தை கொத்தி விட்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் தெளிவாக அந்த விவசாயிக்கிட்டம் சொல்றாங்க அங்க அந்த நாட்டில் இருக்கிற பெரியவர்கள். அப்போ அந்த விவசாயி சொல்ற, நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆன ஒருத்தர், ரொம்ப வலிமையான ஒருத்தர், ஒரே நாளிலே என்னால் நீண்ட தொலைவு நடக்க முடியும். என்னை போல நிலம் வைத்திருப்பவன் எவனுமே இந்த ஊரில் இருக்க முடியாது. அந்த அளவு சந்தோஷத்தோட அவன் அந்த இடத்தை விட்டு போறான். பொழுது விடிந்தது, சூரியன் தோன்றியது. கையில் மண்வெட்டியுடன் வேகமாக ஓடி அந்த இடத்தை வந்து அடைகின்றான். அங்கே மண்வெட்டியால் கொத்தி அடையாளம் செய்தான். நண்பகல் வரை ஓடிக்கொண்டே இருந்தான், எங்கும் நிற்கவில்லை. இளைப்பாறத்துக்கும் நேரம் இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறான். திரும்பவும் மறுபடியும் நான் அந்த உரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லாமல், அவனுக்கு பசியும் வராமல் நிறைய நிலத்தை அவன் முடிந்த அளவு எடுத்துக்கொள்கின்றான். பசியும் தாகத்தையும் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்தான். நண்பகல் கழிந்தது. சூரியனும் மறைவதற்குள் தொடங்கிய இடத்தை அடைய வேண்டும், இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம், மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என்பது அவனுக்கு தெரிகிறது. திரும்பி ஓடத் தொடங்கினான். உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி வந்தான். தொடங்கிய இடத்தை அவன் வந்து அடைவதற்கும் சூரியன் மறைவதற்கும் சரியாக இருந்தது. அதுக்கு பிறகு அவன் திரும்பி பார்க்கின்றான். எவ்வளவு நிலம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கத்தி அப்படியே மயங்கி விடுகிறான். பிறகு அந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லாருமே அவனை பார்க்கிறார்கள். அவன் எழுந்திருக்கவே இல்லை. ஆனா அவன் இறந்து விட்டான் என்பதை அவர்கள் எல்லோருமே அறிந்தார்கள். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையில், புதைப்பதற்காக, எங்களை புதைப்பதற்காக 6 அடி நிலம் போதும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. மண்ணாசை அப்படிங்கிற ஒரு பேராசையால் அவன் உயிரையே மாய்த்து கொண்டான் இல்லையா. நிறைய பேர் அப்படித்தான், எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நிறைய அடையணும், எக்கச்சக்கமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடினமாக உழைக்க வேண்டும் தான். அதுக்காண்டி ரொம்ப பேராசையா உழைச்சோம்னு சொல்லி சொன்னா, அந்த நாங்க உழைச்சதுக்கான பலன் இல்லாம எங்களுடைய உயிர் போயிடும்.
2: பட்டி கட்டி புடிக்குது, கொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டி.

0: திரைப்படத்திற்காக ஒளித்தொகுக்கிறது பாடல். பொழுது தொகுக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 4:34.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 வசந்தம் FM. ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
2: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: இசையின் ஆழம் தொட்ட இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள்
1: தோடி ராகம் பாடவா
2: நல்ல பாடல்.
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: முத்து திரைப்படத்துக்காக ஐயா ரஹ்மான் இந்த செய்யல் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு மறுபடியும் வந்திருக்கிறோம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னார், சீனாவில் இறந்து விட்டதாக கருதப்படும் ஒரு மூதாட்டி, சரியா, சவப்பெட்டியில் வைக்கப்பட்டு இந்த 70 வயது மூதாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மறுநாள் திடீரென உயிர் பிழைத்து கண் விழித்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எனினும் இந்த அதிசயம் நீண்ட நேரம் நீடிக்காமல் அடுத்த 2 நாட்களிலே அவர் நிரந்தரமாக வந்து உயிரும் பிரிந்திருக்கார். சரியா, வடசீனாவில் ஷங்கோ பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மூளை தனி இரத்த உறைவு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாராம். அத்துடன் வந்து அவருக்கு வந்து புற்றுநோய் வந்து தீவிரமடைஞ்சு இருந்துச்சாம். இனி சிகிச்சை பலனளிக்காது என மருத்துவர்கள் வந்து கூறியிருக்காங்க. சரியா, அப்ப அவர் வீட்லயே தான் இருந்திருக்காரு. இதனை அடுத்து 8ஆம் தேதி வந்து அந்த மூதாட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எந்த வித அசைவுமே உடல்ல இல்லையா, அதனால என்ன பண்ணிருக்காங்க அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து இவங்க இறந்து விட்டதாக வந்து சொல்லி சவப்பெட்டியில எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் வந்து குளிரூட்டப்பட்ட சவப்பெட்டியா
0: பாருங்க.
1: அதுவும் என்ன அப்படின்னா, அந்த குளிரூட்டப்பட்ட சவப்பெட்டியில் வந்து அந்த குளிர் வந்து அதிகமா இல்லாம லேசா தான் இருந்திருக்கு. ரொம்ப அதிகமா இருந்திருந்துச்சுன்னா அவர் வந்து உறைஞ்சிருப்பாரு. சரியா, அப்ப இவங்களை வச்சிருந்த அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தன்னுடைய மருமகள் வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சரியா, ஏதோ லேசா முணங்கல் சத்தம் கேட்டிருக்கு. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி சவப்பெட்டியை திறந்து பாக்கும்போது அந்த மூதாட்டி வந்து மூச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. சரியா, அப்ப இதனை அடுத்து வந்து உடனே உறவினர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மூதாட்டிய வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. இதனை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு அவர் வந்து உண்மையாகவே உயிரிழந்து விட்டாராம்.
0: பாருங்களேன், கொஞ்ச நேரம் உயிர் இல்ல அப்படிங்கறதுக்காண்டி என்ன எல்லாம்
1: சவப்பெட்டியில வச்சுட்டாரு.
0: அதுதான் நம்ம எல்லாம் எப்படா அண்டிட்டு காத்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, சீரற்ற வானிலை ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதனால வந்துட்டு வீதி விபத்துக்கள் அதிகரித்து கொண்டு இருக்கும். எனவே மழை, மண் சரிவு, நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். வீதி விபத்துக்கள் தொடர்பாக தெளிவான ஒரு உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த வீதி விபத்துக்களிலிருந்து கொஞ்சமாவது குறைத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் இந்த மனிதத்தில் நாங்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வீதி விபத்துக்களிலிருந்து குறைத்துக் கொள்வதற்காக இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய டேக் கேர் வேலி திட்டமானது 2ஆம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த வீதி விதிமுறைகளை விழிப்புணர்வூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக இது அமைந்திருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய உடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அனுசரணையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சீரற்ற வானிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே நீங்க சின்ன பிள்ளைகளாகட்டும் முதியவராகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு உயிர் உயிர் தான். அது எங்களை விட்டு போனதுன்னு சொன்னா மறுபடியும் எடுக்க கஷ்டம். அது மட்டுமல்ல, எங்களுடைய உடல் உறுப்புகள் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் சரி மீள முடியாது. எனவே கவனமாக எப்பவுமே எங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
1: அதே நேரம் சியார், இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வசந்த மேகம் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துல வந்து நாங்க ஒரு பதிவு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இனிய மாலை நிற வணக்கம் அப்படின்னு சொல்லி செங்கலடியில இருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அப்போ இந்த மாதம் சேலரி எடுக்கிறோம், அந்த ஹெட்செட்டை வாங்குறோம், சரியா அப்படின்னு சொல்லி பிரசாந்த் ராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஜுனைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தொண்டை மன்னார் செல்வசநிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நிற வணக்கம் என்று கொழும்பு இந்த ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்த் ஜிஆர் பாலகலாம் சுபர் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு 14 மும்தாஜ் வேகம் இணைந்திருக்கிறாங்க. இனிய மாலை வணக்கம் சபமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் இணைந்திருக்கிறாரு. அன்பான வணக்கங்களோடு ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லுது சிங்காரவத்தை தினேஷ் இணைந்திருக்கிறாரு. அதே போல மதுரையில் இருந்து சண்முக சுந்தரம் இணைந்திருக்கிறாங்க. ஆனந்தி ஜிஆர் எல்லாருக்கும் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முகமது ஜாருப், அதே போன்று தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு. வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கிறாரு. ஆரேம்பதி இதய ரத்னம், குமாரராஜா இணைந்திருக்கிறாங்க. அருள்மொழிக்கும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ஆறுமுகம் ரமேஷும் இனிய வணக்கம் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து. சரி, எல்லாரையும் இணைத்துக்கொண்டு அடுத்த சுப்ரான ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 22ஆம் தேதி மொரவாக்க கீர்த்தி அபே விக்ரம தேசிய பாடசாலை டெனியாய டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு www.vasantamfm.lk.lk திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சனை.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். தொடர்ந்தும் வஸ்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய தினமும் இணைந்து கொண்டு அனைத்து வசந்த சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள். நான் ஜி ஆர்
2: மற்றும் உங்கள் அன்பின் ஆனந்தி.
1: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியம் மக்களே.
2: நன்றி வசந்த உறவுகளே.

2.8 வசந்தம் FM வழங்குவதில்

0: மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டுக்கு வடகிழக்காக அந்தமான் பகுதிக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 24 மணி காலங்களில் ஒரு தாளமுக்கமாக வலுவழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் காற்று மற்றும் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடையும் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்டி புகிரத நிலையத்துக்கு அருகில் இருந்த பெரிய மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்ததில் அச்சமயத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற இந்த அனர்த்தத்தில் வாகனங்களை பயணித்த இருவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இரண்டு வாகனங்களில் ஒன்று வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுவதுடன் மரம் முறிந்து விழுந்தமையினால் அப்பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் இடையூறு ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
0: புதிய சர்வதேச தடைகள் விதிக்கப்பட்டாலும் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது என வடகொரியா தெரிவித்துள்ளது. சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் தடைகளுக்கு மத்தியிலும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என வடகொரிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. வடகொரியாவுக்கு எதிராக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையால் பல தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அந்நாட்டின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு சர்வதேச எதிர்ப்பும் தொடர்ந்தும் காணப்படுகிறது. இந்நிலையில் தனது அணுசக்தி திறனை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர முன்னெடுக்கப் போவதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது. இந்த மனுத்தியாளர் செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியாளர் செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் கூடிய மகுடமே
4: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைக்கு நாளும் கூட சும்மா எக்கச்சக்கமான சூப்பரான சாங் கலெக்ஷனோட வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01212757005001 கதை போல 0127751111 இருக்கு. அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறுப்பினர் சொந்தங்களுக்கும் விரும்பிய பாடல்களையும் கேட்கலாம்.

0: மாஸ்டர் திரிபுரத்தன் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் வந்திருக்காங்க ஹன்ரிஷியா. வணக்கம் ஹன்ரிஷியா.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் ஹன்ரிஷியா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: மழையா வெயிலா எப்படி இருக்கு? இங்கேயுமே சரியான
1: மழைதான்.
0: ஓகேமா, நீங்களும் கூட ரொம்ப சேஃபா இருக்கணும் சரியா?
1: நிகழ்ச்சி கேளுங்க.

0: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: மற்றும் இதர பரிசுகளையும் அனைவருக்கும் வாசி.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் அன்பு சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இதுவும் திருப்பத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்தம் கபூர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. ரேடியோ ரொம்ப சவுண்டா வச்சு கேக்குறீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே. அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: ஒரு பக்கம் மலைப்பணம் வந்து கொஞ்சம் மத்தியானம் மப்பா இருக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: இந்த பாடல கேட்பதுங்கிற மூத்தமோல் கம்பியா அருகியா புலூர் ரஷ்யான அகரபத்து நயிரை கேட்டுக்கொண்டு வாய்தையும் கேட்டுக்கொண்டு செலு தீபனையும் கேட்டுக்கொண்டு ஆட்டா சிவானையும் கேட்டுக்கொண்டு கேட்போம் இந்த பாட்டை.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: பிரைடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக் சீல் கோட். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இயக்குனர் அட்லி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே கேகேஆர். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 22 திகதி மொரவாக்க கீர்த்தி அபே விக்ரம தேசிய பாடசாலை டெனியாய டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: மணித்தேயலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
2: வணக்கம் கல்மலை நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா.
1: வணக்கம் வணக்கம் ஹரல் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
2: இரவு நேர கடமைக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே ஹரல் சந்திரா. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: உங்களோட பேசி விட்டு குடிச்சால் சரி.
1: அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: அதனால தானே தொடர்ந்து கேட்டு.
1: அப்படியா? ரொம்ப நேரம் முயற்சி செய்திருக்கீங்க நினைக்கிறேன்.
2: மற்றும் அனைவரையும் அழைத்துக்
1: கொள்வார். நன்றி. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது தாராள பிரபு திரைப்படத்துக்காக.

0: This is Sri Lanka's number one Tamil radio station, Vasantham FM.
1: ஒலிகாரமிக்கு பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறார்

0: ரொம்ப உரம் பண்ற.
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு போடு தானே.
2: உன்னை படிக்க முடியலையே.
0: தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
1: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா.
0: போடி போடி போடி, ஃபுல்லா

0: 2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் மாலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: முதலிடம். வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஜனாதிபதி அனுரவுக்கு மக்கள் ஆணை கிடைத்து 2 ஆண்டுகள் பூர்த்தி. சீரற்ற வானிலையால் தொடர்ந்தும் கனமழை, 38 பாடசாலைகளுக்கு பூட்டு. பிரதிவாதிகள் 24 பேருக்கு எதிரான ஈஸ்டர் தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு நாளை. தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் 11 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதியதில் 17 பேர் காயம். ட்ரம்பின் உத்தியோகபூர்வ அழைப்பில் அமெரிக்கா செல்ல உள்ளார் சீன ஜனாதிபதி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பி நாட்டுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக இந்நாட்டு மக்களின் ஆணையினால் கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.

அதன்படி ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தினருக்கு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் விளைவாக முதன்முறையாக இந்நாட்டின் அதுவரை காணப்பட்ட அரசியல் கலாச்சாரத்தில் முற்றிலும் மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை நாட்டில் நிலவி வந்த தந்தை மகன் அரசியல் முறைமைக்கு மாறாக சமூகத்தின் சாதாரண மக்களுக்கு நாட்டின் ஆட்சி அதிகாரம் கிடைத்தது. சாதாரண மக்களிலிருந்து உருவான ஒரு தலைவர் நாட்டின் தலைவரானார். ஜனாதிபதி முதல் அனைத்து ஆட்சியாளர்களும் அனுபவித்து வந்த அனைத்து வகையான சலுகைகளும் சிறப்புரிமைகளும் ஏறத்தாழ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டன. ஆயுதமேந்திய பாதுகாவலர் சூழ இயங்கிய உயர் அடுக்கு அரசியல்வாதிகளுக்கு பதிலாக வீதிகளிலும் பேருந்துகளிலும் புகையிரதங்களிலும் பயணிக்கும் சாதாரண மனிதர்களை கொண்ட ஓர் அரசியல் முறைமை கட்டியெழுப்பப்பட்டது. அதுவரை இருந்த முழு அரசியல் கலாச்சாரமும் முற்றிலும் மாற்றங்களுக்குள்ளானது. இது இந்நாட்டின் ஒரு சிறப்பான மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஆட்சியாளரும் சாதாரண பொதுமக்களும் சட்டத்துக்கு சமமாக கீழ்ப்படிய இந்த சீர்திருத்தங்கள் வழிவகுத்தன. அதுவே இந்நாட்டு மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனை நிறைவேற்ற தற்போதைய ஆட்சி அதிகாரத்தினால் முடிந்துள்ளது. நாடு முழுவதும் புற்றுநோய் போல் பரவியிருந்த மோசடிகள், ஊழல்கள் மற்றும் அநீதிகளை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தற்போதைய ஆட்சியால் முடிந்துள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக அதுவரை நிலவி வந்த மேட்டுக்குடி அமைப்பின் மோசடிகள் மற்றும் ஊழல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன. இது எமது நாட்டு பொதுமக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக மாறியது. மேலும் இதுவரை அரச வளங்களையும் அரச சொத்துக்களையும் கொள்ளையடித்த திருடிய மோசடிக்காரர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. ஏனெனில் கடந்த ஆட்சிக் காலங்களில் பலரால் மேற்கொள்ளப்பட்ட ஊழல்கள், மோசடிகளுக்கு எதிராக பாரிய புலனாய்வு நடவடிக்கைகள் நாட்டில் இடம்பெற்று வருகின்றன. தற்போது இதில் தொடர்புடைய பலருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் சிலர் ஏற்கனவே இதற்கான தண்டனைகளையும் பெற்று வருகின்றனர். இது இந்நாட்டு பொதுமக்கள் எதிர்பார்த்த பிரதானமான காரியமாகும். 2022 ஆண்டு என்பது இந்நாட்டின் பொருளாதாரம் முற்றிலுமாக வீழ்ச்சியடைந்த ஒரு வருடமாகும். இது இந்நாட்டின் உச்ச நீதிமன்றத்தினாலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகும். மேலும் இதனுடன் தொடர்புடைய நபர்களும் உச்ச நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டனர். முற்றிலுமாக அழிந்து போன பொருளாதாரம் தற்போது படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது. பொருளாதாரம் முற்றிலுமாக சீர்குலைந்து எதிர்மறையான பொருளாதார வளர்ச்சியும் பதிவாகியிருந்தது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. சுமார் 5% வருடாந்த பொருளாதார வளர்ச்சி தற்போது நமது நாட்டில் பதிவாகி வருகிறது. அதேபோல் சர்வதேசத்துக்கு ஆண்டுதோறும் நிலுவையிலிருந்த கடன்களும் தற்போது செலுத்தப்பட்டு வருகின்றன. பணவீக்கத்தை ஒற்ற இலக்கத்தில் பேண தற்போதைய அரசாங்கத்தால் முடிந்துள்ளது. இது பாராட்டத்தக்க ஒன்றாகும். இந்நாட்டு மக்கள் எதிர்கொண்ட 2022 நெருக்கடியின் போது நாட்டின் பொருளாதாரம் 64 பில்லியன் டாலராக குறைந்திருந்த நிலையில் கடந்த ஆண்டில் அது 100 பில்லியன் டாலரை கடந்த பொருளாதாரமாக மாறியது. இது இந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. 2 ஆண்டு காலத்தில் காணப்பட்ட மற்றொரு விசேட அம்சம் வெளிவிவகார கொள்கையாகும். உண்மையான அணிசேரா கொள்கையை இந்த 2 ஆண்டுகளில் அரசாங்கம் பேணி வருகிறது. இந்தியா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் உலகின் அனைத்து நாடுகளுடனும் அணிசேரா கொள்கையை பின்பற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கத்துக்கு முடிந்துள்ளது. முன்னர் நிலவிய ஓரம் கட்டும் போக்கிற்கு பதிலாக வெளிநாட்டு உறவுகளை மிகவும் உகந்த முறையில் பேணுவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமை ஜனாதிபதியின் தலைமையிலான அரசாங்கத்தில் காணப்பட்ட ஒரு சிறப்பம்சமாகும். அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நாட்டில் ஒரு கருப்பு பொருளாதாரமும் கருப்பு ஆட்சி முறையுமே செயல்பட்டு வந்தன. பயங்கரவாதத்தை விடவும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை வேரறுப்பதற்காக தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஒரு பாரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தற்போதைய ஜனாதிபதியே தலைமை தாங்குகிறார். நாட்டிலிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாக இருக்கும் அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு வருவதுடன் போதைப்பொருட்களை கைப்பற்றும் நடவடிக்கைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு செய்வதற்கான பல சிறப்பு திட்டங்கள் தற்போது நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தை இந்த கொடூரமான போதைப்பொருள் கடத்தலிலிருந்து மீட்பதற்கான பாரிய
தொடர் செயல்பாடுகள் நாட்டில் நடைபெற்று வருகின்றன. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்கள் இல்லாத ஒரு நாடு மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருந்தது. தற்போது அது கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது. இதுவும் தற்போதைய அரசாங்கத்தின் சிறப்பம்சமாகும். 2019 ஆண்டுக்கு பின்னர் நாட்டின் அனைத்து அபிவிருத்தி திட்டங்கள்

0: பாதையில் நிறுத்தப்பட்டிருந்தன. அதற்கு முக்கியமாக கோவிட் பெருந்தொற்றும் 2022 பொருளாதார நெருக்கடியும் காரணமாக அமைந்தன. இவை அனைத்தையும் இன்று மீண்டும் புதுப்பிப்பதற்கு அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. அத்துடன் பல புதிய அபிவிருத்தி திட்டங்களும் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2026 ஆண்டில் மாத்திரம் 1400 பில்லியன் ரூபாய் மூலதன செலவினங்களை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இது நமது நாட்டின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். அத்துடன் அடுத்த ஆண்டில் 2000 பில்லியன் ரூபாய் பாரிய மூலதன முதலீட்டை மேற்கொள்வதற்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது வரலாற்று காலத்தில் நாட்டின் மூலதன செலவினமாக செலவிடப்படும் மிகப்பெரிய தொகையாக காணப்படும். அதேபோன்று தற்போது போக்குவரத்து துறையிலும் பல பாரிய சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகளில் காணப்படும் போக்குவரத்து மாதிரிகள் ஏற்கனவே எமது நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலதிகமாக சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களும் பல அபிவிருத்தி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத இந்த மிகப்பெரிய மாற்றம் நமது நாட்டின் சாதாரண மக்கள் எதிர்பார்க்காத ஒரு நிலைமையாகும். நவீன காலத்திற்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஏற்கனவே அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுவிட்டன. அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ஆரம்ப கல்வி தொடர்பான பாரிய கல்வி சீர்திருத்தம் செயல்படுத்தப்பட உள்ளதுடன் பல்கலைக்கழக அமைப்பிலும் பல பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வரலாற்றில் இதுவரை இல்லாத கல்வி வசதிகள் மற்றும் விடுதி வசதிகளை ஏற்படுத்துவதற்காக பல சிறப்பு முதலீடுகள் இந்த ஆண்டில் தொடங்கப்பட்டுள்ளன. இன்னும் பல செய்ய வேண்டியுள்ளன. குறிப்பாக வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் உள்ள விடயங்கள் ஒவ்வொன்றாக தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. வரவிருக்கும் 3 ஆண்டுகளில் இந்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என இந்நாட்டின் லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். அதற்காக தற்போதைய ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையின் பின்னர் உச்சநீதிமன்றத்தின் ரகசிய தீர்மானம் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மசூன மன்னிக்கவும் இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 கொண்ட நீதியரசர்கள் குழுவினால் விசாரிக்கப்பட்டன. விசாரணைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் தீர்மானம் ரகசியமாக சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தீர்மானம் தற்போது சபாநாயகரிடம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சபாநாயகர் நாளை பாராளுமன்றத்தில் அறிவிக்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான பாராளுமன்ற விவாதம் எதிர்வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் நடைபெறவுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய விசேட நீதிபதி குழா முன்னிலையில் நாளைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படவுள்ளது. இது நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளில் ஒன்றாக அமையவுள்ளது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 274 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 577 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 40 பேர் வெளிநாட்டவர்கள். தாக்குதல் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 24 சந்தேக நபர்களுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 7 வருடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த வழக்கு விசாரணைகளில் அடையாளம் காணப்பட்ட 3,000 அதிகமான சாட்சியங்களில் 547 சாட்சியங்கள் ஆராயப்பட்டதுடன் 2,077 ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் DNA அறிக்கைகள், அரச பகுப்பாய்வு அறிக்கைகள் என்பன உள்ளடங்குகின்றன. வழக்கின் அரச தரப்பு சாட்சியங்களை விசாரிக்கும் செயல்பாடு கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 10 ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ஆகஸ்ட் 13 குறித்த விசாரணைகள் நிறைவுக்கு வந்தன. இதற்கமைய இந்த விசாரணைகள் 2.5 வருடங்களையும் சுமார் 250 விசாரணை நாட்களையும் உள்ளடக்கியுள்ளன. இதேவேளை இலங்கை முகம் கொடுத்த மனித பேரழிவுகளில் இது ஒரு முக்கியமான பயங்கரவாத சம்பவமாக கருதப்படுகிறது. வடமாகாணத்தின் சுகாதார சேவைகளை விரிவுபடுத்தும் வகையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சகல வசதிகளும் உள்ளடக்கிய மருந்து களஞ்சிய சாலை மற்றும் ஊழியர் உத்தியோகபூர்வ குடியிருப்பு தொகுதி என்பவற்றுக்கான நிர்மாணப் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் நிர்மாண பணிகள் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாயதிசவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாகாணசபை நிதியின் கீழ் இதற்காக 282 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் மின் தூக்கி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றும் இதற்கிணைவாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதற்காக 53 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. இத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்த பின்னர் அமைச்சர் வைத்தியசாலையில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றிலும் ஈடுபட்டார். இதேவேளை 28 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கைதடி புதிய தபாலகமும் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாயதிசவின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் சேவைக்கு கையளிக்கப்பட்ட 13வது தபாலகம் இதுவாகும். இத்தபாலகத்துக்கான காணியை தானமாக வழங்கிய கைதடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் சூரியகுமாரன் அவர்களின் உருவம் பொறித்த தபால் முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய டேக்யா விசேட வேலைத்திட்டம் தொடர்பான புதிய தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக பிரதிநிதி எம் பி விஜயகாந்த். வணக்கம் விஜய். மீண்டும் அவரை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம். தொடரும் செய்திகள். நாட்டின் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 13 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய காலி மாவட்டத்தின் நெலுவ, களுத்துறை மாவட்டத்தின் வலலாவிட்ட, கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே, கோரல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க, தரணியகல, மாவனல்ல, யட்டியந்தோட்ட மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நுவரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, கொத்மலை கிழக்கு, கொத்மலை மேற்கு மற்றும் நோவூட் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக வெளியேறுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கலனிகம்ப மற்றும் தொடங்கொட ஆகிய இடங்களுக்கிடையில் வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது. மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்றும் வேறு சில வாகனங்களும் ஒன்றோடொன்று மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது. 6 மோட்டார் வாகனங்களும் 2 பேருந்துகளுமே இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளன. இந்த விபத்தில் 6 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தி இருவரை கொலை செய்ய முயன்ற 2 சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 4 சந்தேகநபர்களை அத்துறைகிரிய போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் கடந்த 8ஆம் தேதியும் அத்துறைகிரிய போலீஸ் பிரிவில் இந்த கொலை முயற்சி சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன்படி குறித்த சம்பவங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் அவருக்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21, 24, 41 மற்றும் 45 வயதுடையவர்கள். இவர்கள் பாதுக்க, பண்டாரகம, மொரண்துடுவ மற்றும் அலுபோமுல்ல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 171 கடற்படை அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று 14 அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தெற்கு மற்றும் மேற்கு கடற்படை கட்டளைகளினால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய தெற்கு கடற்படை கட்டளையினால் தவலம பகுதியில் 2 குழுக்கள், ஹினிதும பகுதியில் 1 குழு, மாப்பலகம பகுதியில் 1 குழு மற்றும் நாகுட பகுதியில் 1 குழு என 5 அனர்த்த நிவாரணக் குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை மேல், வடமேல் மற்றும் சபரகம்புவ மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரலியா மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் மழை வீழ்ச்சி ஓரளவு குறைவடைந்துள்ள போதிலும் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கலனிகங்கையின் மேல் நீரிந்து பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 100 முதல் 125 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ஏனைய பெரும்பாலான ஆற்றுப்படுகைகளில் 50 முதல் 80 மில்லிமீட்டர் வரையான மழை பதிவாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ததால் கிங் மற்றும் நில்வலா கங்கைகளின் மேல் நீரிந்து பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் பதேகம, உடுகம, அகுரச மற்றும் தல்ககொட உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலுகங்கையின் கிளை நதியான குடாகங்கையின் நீர்மட்டமும் மில்லக்கந்த பகுதியில் அதிகரித்து சிறிய வெள்ளமட்டத்தை நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 38 பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான அதிகாரத்தை கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை 9 மணி நிலவரப்படி மத்திய மாகாணத்தின் 35 பாடசாலைகளும் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் தலா ஒரு பாடசாலை வீதம் என மொத்தமாக 38 பாடசாலைகள் இன்று இயங்காது என கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது. ஷி ஜின்பிங் எதிர்வரும் செப்டம்பர் 23 முதல் 25 வரை அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது. இதன்போது சீனா அமெரிக்க உறவுகள், உலக அமைதி மற்றும் அபிவிருத்தி தொடர்பான முக்கிய விடயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: உள்நாட்டு கிரிக்கெட்டை மறுசீரமைப்பதற்கான தனது திட்டங்களின் ஒரு பகுதியாக தற்போதுள்ள 14 முதல்தர கிரிக்கெட் ஏ கழகங்களின் எண்ணிக்கையை எதிர்வரும் 2 ஆண்டுகளில் 10 குறைப்பதற்கு கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழு பரிந்துரைத்துள்ளது. இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் விளையாட்டு தொடர்பான ஏனைய விடயங்கள் குறித்த குழுவின் அறிக்கையின்படி டயர் பி பிரிவில் போட்டியிடும் கழகங்களின் எண்ணிக்கை மாற்றமின்றி 12 தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வளர்ச்சியை பாதிக்கும் பரந்த அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் அதேவேளையில் உள்நாட்டு கழக கட்டமைப்பை சீரமைப்பதை நோக்கமாக கொண்டு முன்மொழியப்பட்டுள்ள இந்த மறுசீரமைப்பு 2 காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஜனாதிபதி அனுரவுக்கு மக்கள் ஆணை கிடைத்து 2 பூர்த்தி. சீரற்ற வானிலையால் தொடர்ந்தும் கனமழை, 38 பாடசாலைகளுக்கு பூட்டு. பிரதிவாதிகள் 24 பேருக்கு எதிரான ஈஸ்டர் தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு நாளை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 11 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதியதில் 17 பேர் காயம். டிரம்பின் உத்தியோகபூர்வ அழைப்பில் அமெரிக்கா செல்லவுள்ளார் சீன ஜனாதிபதி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய மாலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி வழமை போன்று நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேயர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அத கோடிபதிக்கான பெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 3116 வெற்றி இலக்கங்கள் முறையே 11, 17, 21, 43. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 11, 17, 21, 43. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யூ. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 5002 வெற்றி இலக்கங்கள் முறையே 46, 39, 49. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 26, 39, 44, 59. வெற்றியீட்டிய ராசி மேடம். மீண்டும் ஒருமுறை ராசி மேடம். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3290 வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 5, 6, 44. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 5, 6, 44. ஆங்கில எழுத்து ஜி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி. சனித்தாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5451 வெற்றி இலக்கங்கள் முறையே 30, 32, 35, 72. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 30, 32, 35, 72. ஆங்கில எழுத்து எய்ச். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எய்ச். கபூர்களுக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2466 வெற்றி இலக்கங்கள் முறையே 21, 23, 47, 52. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 21, 23, 47, 52. ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே. சுப்பர் இலக்கம் 17. மீண்டும் ஒருமுறை சுப்பர் இலக்கம் 17. சுப்பிரதன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1024 வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 2, 8, 4, 3, 7. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 2, 8, 4, 3, 7. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. ஜெயசம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 498 வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 4, 3, 7. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 4, 3, 7. வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1120 வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 21, 28. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 21, 28. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிழக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

போஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: உபயோகப்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: உலகம் முழுவதும் அமைதியின் முக்கியத்துவத்தை நினைப்பூட்டும் ஒரு முக்கியமான நாள்தான் இன்றைய தினம். செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி இன்றைய தினம் உலக அமைதி தினம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை உலகளாவிய அமைதி மற்றும் வன்முறையற்ற வாழ்வை வலியுறுத்தும் நாளாக கடைபிடிக்கிறது. 1981ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபை சர்வதேச அமைதி தினத்தை அறிவித்தது. அதன் பின்னர் 2001ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி சர்வதேச அமைதி தினமாக நிரந்தரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் உலக நாடுகளுக்கு இடையிலான அமைதியை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி, ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை வளர்ப்பதுதான். அமைதி என்பது போரும் வன்முறையும் இல்லாத நிலை மட்டுமல்ல. ஒருவரை ஒருவர் மதிப்பது, கருத்து வேறுபாடுகளை வன்முறையின்றி தீர்த்து கொள்வது, மற்றவர்களின் உரிமைகளை மதிப்பது என நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே அமைதியை உருவாக்க முடியும். நாம் பேசும் ஒரு நல்ல வார்த்தை, நாம் மன்னிக்கும் ஒரு தவறு, நாம் நீட்டும் ஒரு உதவிக்கரம் கூட ஒருவருடைய வாழ்க்கையில் அமைதியை உருவாக்க முடியும். இந்த உலக அமைதி தினத்தில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புவோம். அந்த அமைதியின் தொடக்கம் உலகத்தின் வேறு எங்கோ அல்ல, நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். உலக அமைதி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த நல்வாழ்த்துகள்.

0: கோமாளி திரைப்படத்தின் சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். அன்பான இரவு நேரம் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கணும் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டோம்.
0: ஓகே ஓகே உமாச்சந்திரன், நன்றி நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே
1: வந்துட்டேன்.
0: ஆமா ஆமா. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க உமாச்சந்திரன். உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஓகே உமாச்சந்திரன்,
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்காங்க கேக்க போறீங்க?
1: அடுத்த எனது குடும்பங்களுக்காகவும் விஸ்வநாதன்குமார் ஈரன்யா பக்தர் ஐயா கண்டு முத்தலட்சுமி மேகம் கிருஷ்ணபக்தன் சம்பநாதன் தனலட்சுமி அம்மா ராஜலட்சுமி அம்மா சின்னையா மகாதேவன் சுரேஷ்குமார் மகேஸ்வரி சூரியகுமார் அஞ்சலி வினோ தர்மலிங்கம் இதனை நீங்க சேர்க்கும் மக்கள்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துக்காக நம்மளுடைய அனிருத்தினுடைய இசையில.

0: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் அட்லி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. மணித்தியாலத்தின் ஸ்டார் துணை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, கடையிலயா?
1: இல்ல, இன்னைக்கு லீவ் எடுத்து வீட் ஆகிறேன்.
0: அடடா, ஓகே ஓகே. அப்புறம் விடுமுறை நாள்லயும் வசந்தத்தோட என்ன?
1: ஆமா ஆமா, எந்த நாளும் காலையில போட்டேன்னா 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ரொம்ப நன்றி.

0: நன்றி விஸ்வநாதன்.
1: பாடல கேட்க மேடம் வானம் அருள்மொழி முண்டஸ்பிரகம் வயதன் ஈடன் மரசூப் சின்ன மகாதேவன் ராஜிமா மூர்த்தி இமேனவலையா சோமஸ்ரீ தகன உமாச்சந்தன் கிருஷ்ணபகன் சுலைமான் சமூகலான போதாதாரன்மா சரோஜனியம்மா மற்றும் பணாவ அவிசால பேண்ட்ரிக் இருக்கும் சிறு மேடம் குடும்பத்துக்காக பாடல கேட்க மேடம்.
0: ஓகே ரொம்ப நன்றி
1: நன்றி வணக்கம் நன்றி மேடம் நன்றி.

0: அநேகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க கோகிலன். வணக்கம் கோகிலன். அடடா, கோகிலன் வந்த வேகத்திலேயே போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம், ஹலோ வணக்கம். சரி ஓகே, அவங்களும் வந்து வேகத்துல போயிட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0102-7755-0003க்கு, அதே போல 0102-7755-1111க்கு. இப்ப என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: நான் அகஸ்தனையில இருந்து ஐயாத்ரி சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா. இங்க கரண்ட் இல்லக்கா, மழை ஒரே மழையாக இருக்கிறது.
0: அடடா, ஓகே ஓகே.
1: மின்சார தடை நடந்துருச்சு அக்கா, என்ன செய்யறது?
0: ஓகே ஓகே, கவனமா இருங்க. சரியா?
1: சரி அக்கா.
0: ஓகே, அடுத்த பாடல் யாரு இருக்காங்க கேட்க போறீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுசன், வசுமதி, யோகா பிரசன்த், மற்றும் நாகஸ்தனில் இருக்கும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், பொறகலை சுந்தரலிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம், மற்றும் நாகஸ்தனில் சத்தீஷ் தோஸ்லாக்கா வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் தம்பிராஜா, கணேஷ் குடும்பம், கிருஷ்ண பக்தன், பாதுகை சின்னத்தம்பி, உமாச்சந்திரன், மற்றும் ஏகாம்பரம் குடும்பம், அவங்கின் ஏகாம்பரம், சுப்பையா ஆகாஷ், கொச்சிக்கடை ஈடனையா, ஆட்டோ விஸ்வநாதன், வசந்தகுமார், மற்றும் வட்டவளையில் இருக்கும் ருக்மணி குடும்பம் ஆகியாருக்கும், நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உங்களுக்காகவும் வசந்தங்கேக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அலசிய விளங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் என் மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் நிக்லஸ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிக்லஸ். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: கடையில கடை.
1: அப்படியா, ஓகே ஓகே. கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்ல முறையில போயிருக்கு.
1: ஓகே நிக்லஸ், டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சாச்சு. நீங்க குடிச்சிட்டீங்களா?
1: நான் டீ எல்லாம் குடிச்சு ரெடியாவே வந்துட்டேன்.
2: அவரை வாழ்த்துறோம். அம்மா அப்பா சிவத்தாமார்கள் அவங்களும் சேர்ந்து வாழ்த்துறோம். ஹலோ, எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறோம்.
1: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை சொன்னதா சொல்லிருக்கோம். சரியா?
2: சரி. இல்ல பாட்டு கேக்குறதுக்கு உங்க மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மருந்து பந்திஸ்ரீ, சிந்துஜன், அமல், லஷி மற்றும் எங்க சரஸ் இருக்காரு, டிஷ்மாயா இருக்காரு, சலூன்ல ரா இருக்காரு, சிவா டெவலப்ல சிவா இருக்காரு, மற்றும் கேட்டி இருக்காரு குமார் துளசி, மற்றும் நம்மளுக்குள்ள லூகாஸ் ஆசிரியர் ஜோஸ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க, ரஞ்சி சகிலா மெக்கானிக், மற்றும் ஜெயஸ்தாசன், சுரேஷ்குமார், மற்றும் ஜோஜ், மற்றும் ராய குடும்பத்துக்காகவும் வசந்தம் கலை உலக நண்பர்களுக்காகவும் உங்களுக்காக.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
3: அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இருக்கும் மோகன் குடும்பத்தினர்களுக்காகவும் அந்த பாடலை கேட்கிறேன் மேடம்.
2: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: யான் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மகா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: கோகிலன்.
0: வணக்கம். முதல்ல வந்துட்டு எங்க ஓடிட்டீங்க?
1: போலண்ட் வந்து கேட்டா இது.
0: ஓகேமா ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகம் மகா. நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. நீங்க தான் சமையலா?
1: ஓ, நாங்க சமைக்கிறேன், தனியா தானே.
0: ஓகே ஓகே கோகிலன். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் இருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா அப்பாவும் ஆலங்குளம் பசிக்கும் தங்கச்சி அண்ணன் உதயன் மானுகாண்டியும் உங்களுக்காண்டியும் எல்லோரு காண்டியும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: தினம் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: எனக்கும்
0: கூட உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: சஜித் ரஜித் மகள் மல்சாமிக்காகவும் உங்களுக்காகவும்
0: புவனேஸ்வரன் மங்கையர்கரசி நிகழ்ச்சியோடு இருக்காங்க. இனி இரவு நேரம் வணக்கம் சகோதரி சொல்லி ஆரங்கபதியில இருந்து இதரத்திடம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கம், நானும் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி தொண்டமானாறு செல்வச்சன்னிதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி பலாங்குடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி தர்ணியகடையிலிருந்து யோகநாதன் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி ஆஸ்போன்ல இருந்து விஜயகுமார் வந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி இருக்காங்க. நம்பிக்கை கிராமத்திலிருந்து அருள் சந்திரா மகிழ்வான வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி இருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமைன்னு சொல்லி கொடும் 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8 அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: பெங்களூர் நாட்கள் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கேன்.
0: எப்படி இருக்கீங்க? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: விஜயலட்சுமி, மகள் பிரியலட்சுமி, ராஜகுமார், குலஜன் குடும்பம், தனு குடும்பம், ஜெஸ்டி பஸ்லாம் குடும்பம், மற்றது இந்த என்ன கே ஜெய்சி குடும்பம், இவள் மது, ஒரு பாட்டுள்ள இல்லாக்கா.
0: என்ன பாடல்?
1: எங்கே இந்த விஞ்ஞான பாட்டு தான் ஊருக்கும் போல கவலை மூன்று நஷ்டம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ஃபேஸ்புக்லயாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. மற்றும் ஹாய் சகோதரி, இதமான வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட நாங்களும் இணைந்திருக்கிறோம் சொல்லி லிந்துரையில இருந்து எழுச்சியும் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. மற்றும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி பசரியோர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் வந்திருக்காங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம், நலமா இருக்குங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினா ஷேம் நிகழ்ச்சி ஒன்றுக்கு சொல்லி அன்பு வணக்கம் சொல்லி ஜான் சிதரன் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. மற்றும் இனி இரவு நேரம் வணக்கம் ஸ்ரீ சுரூபி பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லி ரவீந்திரன் நீர்கொழும்புலருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கத்தோடு மூத்தூர் பட்டித்திட்டிலிருந்து வடிவேல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கம் சொல்லி இந்தகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இன்னைக்கு கொண்ட அத்தனை நண்பர்களுக்காக ஒழிக்கிறது பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே மனிதர்களின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம் வாணி.
1: வணக்கம்
0: வணக்கம் வாணி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வாணி. இதுதான் முதல் தரம் என்னோட பேசுறதா? என்கிட்ட இதுதான் முதல் தரமா பேசுறீங்க? ஆல்ரெடி
1: பேசுறீங்களா?
0: ஓகேமா, ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நன்றி.
2: டும் டும் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும்.

ஒலிகாரம்பிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்வில் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நாரன்றும் கலாம்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களது பெயர்களை பதிவிடலாம். வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள். 0767 0047 102 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களது பதிவுகளை அனுப்பி வையுங்கள். இப்போது நிகழ்ச்சியில் முதல் நேர் சொல்லிபுரம் சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க சாந்தா?
1: சொல்லிபுரம்
0: என்ன மழையா?
1: இன்னைக்கு
0: மழை இல்லையா? சரி, மழை வந்தாலும் நல்லமா வராவிட்டால் நல்லமா? சரி சரி, சொல்லுங்க சாந்தா, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம் பாடல். நன்றி.
1: அம்மா பாடல் ரெண்டு பேரும். நன்றி.
0: சரி, முயற்சிக்கிறேன்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.6, 102.8 என்ற வரிசையில் நீங்கள் எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm இணையதளம் சென்றீங்கன்னு ஆன்லைன் மூலமாக அணிந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம் ரசையா.
1: என்ன
0: வேலை செய்றீங்க? அப்படியா, மழை காலத்துல கொஞ்சம் கஷ்டம். சரி சரி, வீட்டுல இருந்து பாடல் கேட்டு கொண்டிருக்கீங்க.
1: வணக்கம்.
0: சரியா, நன்றி. இதே போன்ற எங்களோட வாட்ஸ்அப் வழியாக இதமான இரவு பொழுது வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கின்றேன் சொல்லிக்கொண்டு பண்டாரவளை வினோதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஷ் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருப்பதாக வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார். அதுபோல தேஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு தன்னுடைய அந்த பெயரையும் பார்த்து பெற்றுக்கிறார். அக்கறை பெற்று பாப்டர் நிசார், இரவு பொழுது வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க அண்ணா? நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கடம் அன்பு கலந்த வணக்கம். மட்டாம்பேட்டையை புஷ்பராஜ் வணக்கம் சொல்லியிருக்கார். மூதூர் பட்டுத்திரல் வடிவேல், வசந்தம் வானொலியின் அபிமான நேயர், எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கொழும்பு 15 மோதலிலிருந்து தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வர் எப்படி இருக்கிறீங்க? உடப்புசல்லாவிலிருந்து நடராஜ் லோகேஷ் நிகழ்ச்சிக்கு இருப்பதாக சொல்லியிருக்காரு. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காதுகளுக்கு இதமாக வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தால் ஆட்டாய் இப்போது எங்களோடு ஹட்டன்ல இருந்து வாணி. வணக்கம் வாணி. வாணி எங்கிருந்து பேசுறீங்க? ஹட்டன் தானே? உங்க அழைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்குது. சொல்லுங்க வாணி, என்ன செய்றீங்க? நீங்க படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? ஹவுஸ்மேட்டா இருக்கீங்களா? சரி சரி, சொல்லுங்க வாணி. அந்த பக்கம் மழை போல
1: என்ன?
0: சரி சொல்லுங்க வாணி, உங்களுக்கு பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா? சரி சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு? எல்லோருக்காகவும் கேட்கலாம். அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது. உறவினருக்காக பாடல் கேட்டிருந்தாங்க. அன்பான வணக்கம் புவனேஷன், நான் சொல்லிக்கொண்டு பிரபாகர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்காராம் தெஹிவாலில இருந்து. அதே போன்று தரணைகள்லேருந்து பபிஷல்லிருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அங்கே மனோஜ் ஐயாவும் இருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லியிருக்கார். தங்களுக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். வணக்கம் அண்ணா அப்படின்னு இருக்கிறீங்க. ஆயிஷா மானிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கேகாலிலிருந்து ஷாலினி வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போன்று அன்பான வணக்கம் புவனேஷ் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப் வழியாக இணைந்திருக்கிறார் மணிவண்ணன். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான இரவு பொழுதில் இதமான பாடல்களை சுமந்த வண்ணம் வந்து கொண்டு கிடத்த காற்றலையில் வசந்த நிலா. இப்போது எங்களுடைய அழைப்பில் மும்தாஸ் பேகம். வணக்கம் மும்தாஸ் பேகம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்
0: மும்தாஸ் பேகம். எங்கிருந்து பேசுறீங்க? கொழும்பு 14. சரி மும்தாஸ் பேகம், பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: பிரசாந்தி சாங் சூப்பரா சூப்பர். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: பிரசாந்தின் அபிமான ஒரு சொந்தம்
1: என்ன? நிச்சயமாக.
0: சரி சரி, ஏன் பிரசாந்த் அவ்வளவு பிடிக்கும்?
1: படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்
0: பிரசாந்துடைய படங்கள்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னா என்ன படம் சொல்லுவீங்க?
1: செம்பருத்தி.
0: செம்பருத்தி படமா?
1: அதான் ஆரம்பத்துல நான் பார்த்தேன்.
0: ஆஹா, அதனால பிடிக்கும்.
1: அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் மன்னித்து கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: கவிதை உண்டு.
0: சொல்லுங்க.
1: நட்புக்கும் காதலுக்கும் இருக்க வேண்டியது, பழகும் போது உண்மையாக இரு, பழகிய பின் உயிராக இரு.
0: அருமை, வாழ்த்துகள்.
1: நன்றி.
0: சரி சுருக்கமாக பேச சொல்லுங்க பாப்போம். அந்த ஸ்பீடா சொல்லுவீங்க லிஸ்ட், அது வேண்டாம். அந்த வேகமா சொல்றது இல்லாம சொல்லுங்க.
1: பாடல் எனக்காக, அன்புக்கான இருக்கா, செல்ல மக்களுக்கும், முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சருக்காகவும், வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: 92.8 வசந்தம் எஃப்எம்.
1: ஐ மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

0: வாரணம் 1000 திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றகள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது காற்றலை வசந்த் அனிலா. இப்போது அழைப்பில் வணக்கம். மோகன் எப்படி இருக்கீங்க? மோகன்
1: சுகமா இருக்கேன் சார். நான் இப்ப பாமி நிக்கேன் புத்தகத்துல.
0: காவலா?
1: காவல் இல்ல சார். இங்க ஒரு ஆள் போட்டு நஷ்டம், 3 கோடிக்கு நஷ்டம். திரும்பி போறதுக்கு ஆயிட்ட முன்ன தண்ணி இல்ல சார், மழை வெயில் கஷ்டமா இருக்கு.
0: அப்படியா? ஒண்ணு யோசிக்காதீங்க, மழை வரும். சரியா?
1: 8 மாசம் இப்ப ஊருக்கு போட்டு இதும் போகல, கஷ்டமா இருக்கு.
0: எல்லாம் சரி நடக்கும். சரியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறீங்க பாடல் கேட்பதற்கு?
1: என் மனைவி விஜயலட்சுமி, பிரியதர்ஷினி, புள்ளையம்மா, கூடச்சன்னா குடும்பம், ராஜகுமார் குடும்பம், பசலா குடும்பம், மத்தியது கேது லவ் சார், அவர் இந்த லவ்வர் பிரிய இந்த இது மது, அதுக்காக வேண்டி இந்த நான் கேக்குற பாட்டு தெரியல சார்.
0: என்ன பாடல்? ஆயிரம் முறை கேட்டாலும் சலிக்காத வானொலி, முதல் முறை கேட்டு பிடித்த வானொலி, பட்டாம்பூச்சி தன்னுடைய அழகால் ஈர்ப்பது போல் என்னை பட்டால் ஈர்த்த வானொலி வசந்த வானொலி. கேகாலிலிருந்து ரோஹித். ரொம்ப சந்தோஷம் ரோஹித், உங்களையும் இணைத்துக் கொண்டேன் வாட்ஸ்அப் வழியாக இணைந்திருக்கிறேன். இனிமையான வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. கிரிப்போரிலிருந்து சசி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார், வாட்ஸ்அப் வழியாக தான் அவரும் இணைந்திருக்கிறார். அதே போன்று வணக்கம் போனிஷ் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அன்பான இரவுப்படுது வணக்கம் அண்ணா. நான் மது, கேரளப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. கணவரை ஜெகன், மகன் அஸ்வின், யஸ்வின் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலையில் வசந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 10:26. இப்போது எங்களுடைய அழைப்பின் வழியாக கோகிலன், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: வணக்கம் கோகிலன், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பாகநேரி இருந்து பேசுறேன்.
0: என்ன இடம்?
1: பாகநேரி என்று பேசுறேன்.
0: பாகநேரி என்று சொல்வது எங்க இருக்குது?
1: அது ஓட்டமாடி.
0: ஓட்டமாடிக்குங்கல?
1: சரியா.
0: சந்தோஷம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: அப்பா நெல்லந்தி, அம்மா பார்வதி, மகன் இலக்ஷன்,
0: ஓகே,
1: மனைவி கோமிலகம். நாளைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் மனைவி கோமிலகம். நல்லது பாட்டுறாங்க சார்.
0: சரி, எல்லோருக்கும்
1: அண்ணா நான் கேட்க பாட்டு வரீங்களா?
0: என்ன பாடல்?
1: காதலன் கண்ணாம்பூச்சி ஆட்டம்.
0: காதலன் கண்ணாம்பூச்சி ஆட்டமா?
1: நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு, முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி.
0: அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருந்தார். தனக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். பாலா கார்த்திகா வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே மாயாண்டி என்று சொல்லிக்கார மாத்தல இருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி கழுதா வளர்ந்து அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டிருக்கிறார். புவனேஸ்வரன் மங்கையகரசி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். டிவான், ஹாய் புவனேஸ்வரனா வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குள்ளேருந்து குமாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோட தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அக்கறைப்பட்டு பப்ளர் நிசாரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0 1 அல்லது 0312 775 0 1 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாக மணந்து கொள்ள முடியும் அல்லது வாட்ஸ்அப் வழியாக மணந்து கொள்ளுங்கள். 0762 0 4 7 102 6 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் உங்களது பெயர் விவரங்களை அனுப்பி வையுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இப்போது எங்களுடைய அழைப்பில் பஞ்சலிங்கம். வணக்கம் பஞ்சலிங்கம்.
1: வணக்கம், எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்களை போலவே நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். வசந்தம் எங்களை தாளாட்டி கொண்டு நல்ல இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தொகுத்து வழங்கி கொண்டு.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி பஞ்சலிங்கம், அழகான பேரும் கூட. சரி பஞ்சலிங்கம், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எனது மனைவி லட்சுமி, மகள் சுபேந்தினி, மகன் பத்மராஜ், அடுத்தது கஜேந்தி, கடைசி மகள் தனிஜா. இவர்களுக்காக எனக்கு இந்த என்றென்றும் காதலும் காதல் படத்தில் ஓ தென்றலேயிரதி
0: அப்படியே
1: தாய்வா.
0: சரி, நல்ல பாடல் முயற்சிக்கிறேன்.
1: சரி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும். இப்போது எங்களோடு அழைப்பில் விமலா தேவி. வணக்கம் விமலா தேவி.
1: வணக்கம்.
0: நல்ல சந்தோஷமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். உங்களோட கிடைக்காதுதான் கவலை.
0: லைன் இப்ப கிடைச்சது சந்தோஷம் தானே?
1: வசந்தமே உயிர் தான்.
0: ரொம்ப சந்தோஷம். பாடல்கள் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
1: எல்லா பாடலும் பிடிச்சிருக்கும். இன்றைக்கு கவிதை கேட்கலையா?
0: கவிதை சொல்லுங்க.
1: சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: தனிமை உங்களை சிறையில் அடைத்தது போல் இருக்கும். அதை நிரந்தரம் இல்லை. அதை உடைத்து வெளியில் வரலாம். மனதை கலங்க விடாதீர்கள். காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை. மனிதராக பிறந்தால் சாதனைகள் கோடிக்கணக்கு இருக்கிறது. வாழ்ந்து காட்டலாம். இதுதான் வாழ்க்கை.
0: அருமை. வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க எல்லா சொந்தங்களுக்கும், இந்த ஹாஸ்டல்ல இருக்க நோயாளிங்க எல்லாருக்காகையும், இங்க இருக்கும் டாக்டர்மார்க்காகையும், நேஸ்மார்க்காகையும், ஆயாமார்க்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், பிரதீபுக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலைகள் வசந்த நிலா. இப்போது எங்களோட அழைப்பில் ஃபரிதா. வணக்கம் ஃபரிதா.
1: வணக்கம்
0: ஃபரிதா. எப்படி இருக்கீங்க ஃபரிதா? ஃபரிதா எங்க இருந்து பேசுறீங்க? மாத்துல இருந்து பேசுறீங்க ஃபரிதா. ரேடியோ சொல்ல நல்லா கூட்டி வச்சிருக்கீங்க, நல்லா குறைச்சிடுவோமா? ஹலோ ஃபரிதா. வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமாக வந்திருந்தாங்க பேசுறதுக்கு. என்ற போதும் அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். அன்பான வணக்கம் என்று சொல்லி நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு கலந்த வணக்கம் வேப்பங்குளம் ஃபாயிஸ். கழுகின் நொற்ற பார்வைகள் இறையின் உயிர் தன்னை அறியாமல் தாவி தெரிகிறது. உணவு சங்கலியின் விதிதான் ஏதோ, பிறப்புக்கு உயிர் இருப்பது போல் படைப்புக்கும் உயிர் உள்ளது. அன்பான வணக்கம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே மகிழன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நன்றி மகிழன். பாடல் பதிகெடுத்து கேட்டு மகளுங்கள். யாழ்ப்பாணம் பாசையில் வந்து இன்ஷாப் பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது. அண்ணா இஸ்மாயில் தம்பி இக்பாலுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வசந்தத்தூர் எழுந்திருக்கின்றோம் மாலா பர்னட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஹேட்டன்ல இருந்து. இரவு பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? வாகரை குமார் கண்டலடி வாகரை குமார் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது சொல்லிக்கா, ரொம்ப நன்றி. பாடல் வருகிறது குமார் கேட்டு மகளுங்கள். மஸ்கலி அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். இரவு நேர வணக்கம் கரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். பெரிய குரியானி வசந்தகுமார் சப்மால் கந்திலிருந்து வணக்கம் சொல்லியிருக்கார். ராஜகோபால் பாலா வணக்கம் சொல்லியிருக்கிறார். ஊடாவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆரம்பங்கம் ரமேஷ் என்னையும் இணைத்துக் கொண்டு பார்வல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். சதா ஜோதி அளவெட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வட்டவலை லொனக்ஸ் பார்த்திபன் அன்பான வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க? எங்களையும் இணைத்துக் கொண்டு பார்வல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். நான் தேமோதரை மங்களேஸ்வரன் நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் அன்பு வணக்கம் கரோலிப்பட்டியிலிருந்து கரோலிப்பட்டிய வத்தலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு கணவர் ஜெகனுக்காகவும் அஸ்வின் யஷ்வின் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இரவு பொழுதை தாளாட்டும் இனிமையான பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பில் மாத்தலிலிருந்து சிவமூர்த்தி. வணக்கம் சிவமூர்த்தி.
1: வணக்கம் வசந்தத்தின் வசந்த அறிவிப்பாள தலைவரே.
0: எப்படி இருக்கீங்க சிவமூர்த்தி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும். பாடல் இன்னைக்கு பாடல்லாம் ஒழித்து கொண்டு பாடலாம். அருமையான பாடல்.
0: அப்படியா?
1: கேட்க ஒரு இன்பம் பாசம் இருந்தவர் வசந்த உறவுக்கும் அதே மாதிரி பாடல் கிடைக்கணும்னு சொன்னா அது வசந்தத்து.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்வாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அப்படியா?
1: அப்படிதான், ஆசைதெல்லாம் கேட்டுக்கொண்டு இரவு நேரத்துலதான் பாடல் தான் அமைதியா கேட்கணும்.
0: எப்போதுமே நமக்கு ஆறுதல் தருவது இசை தான. சரி, மாத்தலை பக்கம் என்ன மாதிரி மாளிகா?
1: மாத்தலை மலைத்தான்.
0: அப்படியா?
1: வசந்த உறவு கேட்கணும், மாத்தலை முத்தி மலைக்கான.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சிவமூர்த்தி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எங்களுக்கு வெள்ளவத்தில் அகஸ்தியா, பாவி, ஜனா, அதே போல வத்தலை முரளிதரம், நடராஜா, இந்திராணி, அதுபோல் திருத்தணாமலைக்கும் பஞ்சவனும் வசந்த உறவு அனைவருக்கும் அறிவிப்பால் உங்களுக்கு.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது ரத்னபுரில் இருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் அண்ணா.
0: சுரேஷ் எப்படி இருக்கீங்க சுரேஷ்? நல்ல சுகமா இருக்கு. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்குதா. சுரேஷ் என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்போ? அப்படியா, சரி. சுரேஷ் அப்ப வேலை இல்ல நீங்க? ஒளித்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்லாம் முடிச்சதா? அப்படியா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? வணக்கம், எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சதா ஜோதி அளவற்றில் இருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹயா ஃபசாத் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். வணக்கம் ஃபசாத். ஸ்டீவன் டெய்லர் சார் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீவன் எழுதியிருக்கிறார். அன்பு வணக்கம், அல்முதல் இருந்து சிவா சர்மா பவானி ஐயர் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சுப்பையா வந்திருக்கிறார். அன்பு வணக்கம் புவனேஷ், அப்படி இருக்கிறீங்க? என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். சாமிமலை பெரிய சோலங்கந்த மனோகரன் கண்ணகி ஜஸ்டின் நிஷா டுஷி சுவர்ணா அனுஷா சந்திரகுமார் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். கந்தலாய்க்கி ஒய்து அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பாலைவன பிராணி போல பாவை உன் நினைவுகளோடு நான் சுடும் மணலில் சிறகுடைந்து பறவையாய் உன் மனச்சிறக்குள் என் இதயம். அழகான கவிதை. இடைவரை விட்டு எழுதியிருந்தால் இன்னும் நல்லா அங்கிருந்திருக்கும். மாவனல்லையிலிருந்து நிஷா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மும்தாஸ் பேகம் வந்திருக்கிறாங்க. அதுபோல புவனேஷ் நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கிறது சொல்லக்கூடிய பாலா கார்த்திகா நிகழ்ச்சி கேட்பதாக இருக்கிறாங்க. பாடகர் அஸ்யா பொத்துவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணைத்துக்கொண்டேன். இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோட டிவான் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்க கிருஷ்ணா வந்திருக்கிறார். அன்பு வணக்கம், பெரிய லாவலிருந்து வந்திருக்கிறார். நன்றி கிருஷ்ணா. வாகரிலிருந்து சிவேந்திரன், அதே போல வினோ வந்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கார். சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். ஜோ நேகாம்பரம் வணக்கம் சொல்லியிருக்கார். பாசியூர்லிருந்து எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல மௌருப் நகர்லிருந்து கென்யாலிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ஃபைரூஸ் ஸ்டைலஸ்லிருந்து அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டே ஃபைரூஸ் ரசானா அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் சகோதர, காலை பொழுது வணக்கம். இலக்கம் மாலை பொழுது வணக்கம் சொல்லியிருக்காரு. ஓகே, செய் மாலை நடந்து கொண்டிருக்காராம். இரவு பொழுது வணக்கம் என்று பார்த்திருக்காரு. இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானூயா அருண் சுதன் என்று சொல்லியிருக்கார். பாடல் கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். செல்வசனதன் சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தரிசனி குணசேகரம் எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. ஒழிக்கவரை என்று பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உன் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா?

0: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கடல் அலை போல் அமைதியில்லாத வாழ்விலும், வறண்ட நிலம் போல் சோர்வடைந்த வாழ்க்கையிலும் கல்வாரி நாயகன் இயேசு தம் கரங்களால் தாங்கிடுவார், தமது கிருபையால் அருள் மாறி பொழிந்திடுவார்.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

பொறுத்து, அது உங்க கையில தான் இருக்குது. ஒரு நல்ல எண்ணம், ஒரு தைரியமான முடிவு, ஒரு சின்ன முயற்சி, இவ்வளவு தாங்க. சில நேரம் வாழ்க்கையே ரொம்ப அழகா மாறிடும். அதனால இன்று என்ன ஆகுமோன்னு யோசிக்காதீங்க. நான் இன்னைக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன், அது கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நாள் நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளும் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்கள் அமைந்து கொண்டு உங்க அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0001 அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அது மட்டுமில்லாமல் 0706-047-1026 என்றும் இந்த வாட்ஸ்அப்பிலையும் இணைந்து கொள்ளலாம். 0706-047-1026 என்றும் இந்த வாட்ஸ்அப்பிலையும் இணைந்து கொள்ளுங்க. அதே போல முகநூலியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். செவ்வாய் ரகங்களோடு இன்றைய விடியல் ரொம்பவுமே இனிமையாக ஆரம்பித்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வருது. பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருப்போம்.

நாடு முழுவதும் 102.6 நீங்கள் இணைந்திருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. அதாவது இன்றைய நாள் முழுவதும் இன்பதில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை மகிழ்ந்து காத்துக்கொண்டே இருக்கிறது. நாங்க வாரம் முழுவதும் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிற ஒரு நாள் தான் இந்த செவ்வாய் ராகம்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ பாடல்கள் எப்பப்போயோ ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட இந்த 80களில் வந்த பாடல்களுக்கு மட்டும் ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. எந்த தலைமுறையினரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல்களுடைய தொகுப்பு எல்லாமே இந்த 80களில் வந்த பாடல்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது இல்லையா? ஐடோக இன்றைய நாள் முழுவதும் நீங்க செவ்வாய் ரகங்களோடு இணைந்திருக்க போறீங்க. நம்ம நிகழ்ச்சியிலும் சரி, அடுத்த நிகழ்ச்சியிலும் சரி, இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை மகிழ்வுக்கு காத்துக்கொண்டே இருக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சி உடைந்திருப்பதாக வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு வத்தலை ஹக்பர்ட் அவனது கருணா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்து கொண்டு அப்படியே பாடல் கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கிறாங்க. ஹெட்டன் கேம்வெளியில இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவேளை பெரிய கலர் உதயன் வந்திருக்கிறாங்க. உதயபுரம் முறைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலை கல்கேவத்திலிருந்து ஆனந்த் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் இந்த நாள் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு அம்மாமிட்டிய சேர்ந்த பாடகர் ராசையா ஆகியோரை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதில் கஸ்கின் சூரியகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. பின்தணிந்த ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தினு, தசன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கிறந்த சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். துளசுவல பூமிகா சின்ன தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுஸ்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சரன், நாகேந்திரன், சுக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சென்னைய மகாதேவன், மிஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தோட்டி சிவாஜுலசக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டியாந்தோட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியமா சூட்டி, அதே போல ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல எட்டியந்தொட்டி சிவாஜுலசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சின்னிய மகாதேவன், சுமோதரி, வகத்தொடுதல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜெமீலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி மற்றும் பணாவதி, சரோஜினி ஆகியோரை நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கண்டி பன்விலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அரப்பநகர் ஃபரீதா வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் கந்தலகே உபயதீன் சத்தார் சபீகா ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் சொர்ணதா பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரம் அதிகாலை 5:34 ஆயிக்கொண்டிருக்குது. செவ்வாய் ராகத்தோடு ஏராளமான உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. செவ்வாய் ராகம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால இந்த காலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிஸியாவே இருக்குது. 1:22:75 அதே போல 1:22:75 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகி இணைந்து கொள்ளுங்க. அதே போல 0 7 0 47 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் விலகம் இணைந்து கொள்ளலாம். 0 7 0 47 10 26 என்ற எமது வாட்ஸ்அப் விலகம் இணைந்து கொள்ளுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கு லைக் பண்ணிட்டு அப்படி கமெண்ட்டையும் பதிவிடுங்க. அதையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா மாத்தலை சூரிய பகவான் ஹோட்டல்ல வந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சாந்தகுமார் வந்திருக்கிறாங்க. மணி மற்றும் சுதாவை நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாடல் விரும்புகிறாங்க. மாத்தலின் சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு வெள்ளவத்தில் குடித்தனுடைய அன்பு மகள் அகஸ்டியும் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. பண்குடாவிலிருந்து அழகு சுரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு அன்பு மகனான தயா